0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபாத மாதம் 11 நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2 தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்புகள் இனிதே ஆரம்பமாகிறது.

0: ஒருவன் நுட்பமான நூல்கள் பலவற்றை கற்றாலும் உண்மையை உணர்ந்து அறிகிற அவனது இயல்புத்தன்மைக்கேற்பவே அவனது அறிவின் அளவும் அமையும். குறள் எண் 373 அதிகாரம் ஊழ்.
1: நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகவும்.
0: ஒருவன் நுட்பமான நூல்கள் பலவற்றை கற்றாலும் உண்மையை உணர்ந்து அறிகிற அவனது இயல்புத்தன்மைக்கேற்பவே அவனது அறிவின் அளவும் அமையும். குறள் எண் 373 அதிகாரம் ஊழ்.
2: நாளொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில், கொய்மலர்கள் சாகுபடி தகவல் வழங்குகிறார் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பல அறிவியல் துறை இணை பேராசிரியர் ஜி சதீஷ் அவர்கள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ. குழந்தைகளின் நலம் குறித்து தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றலாக வலம் வருகிறது. காலை 8:00 உலக தென்னை தின சிறப்புரை வழங்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தமிழ்நாடு மண்டல இயக்குனர் கோயம்புத்தூர் பி அறவாளி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். 8:15 ஆங்கில செய்திகள், 8:30 மதுரை தென்றல், 9:00 அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் டிவி சங்கரநாராயணன் அவர்களுடைய பாட்டு, விஎல் குமார் அவர்களுடைய வயலின், சேர்ந்தலை ஆர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களுடைய மிருதங்க இசை, பி எஸ் புருத்தோத்தமன் அவர்களுடைய கஞ்சிரா. 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை. டி கே ஜெயராமன் அவர்களுடைய பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி. வாங்க பேசலாம் ஊட்டச்சத்து உணவு முறைகளும். ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து உணவியல் நிபுணர் வைஷ்ணவி சதீஷ் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். கண்களை பாதுகாக்கும் தகவல்கள் உங்களுக்காக. வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள், இதில் வாட்டர் கலரிங் பற்றிய தகவல் வழங்குகிறார் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல்கள். 2:00 ஆங்கில செய்திகள். 2:15 மதுரை தென்றல். 2:40 விளையாட்டு அரங்கம். மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடன் நேர்முகம். பகுதி 1 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 நமது பகல் ஒலிபரப்பு நிறைவு பெற்று மாலை 5:27 குறளமுதம் 373 தொடங்கும். அதனைத் தொடர்ந்து 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 தருமபுரி மாவட்டம்.

செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாடியன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்தி கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் வெண்பன்றி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் விருதுநகர் மாவட்ட சிவகாசி விளாம்பட்டி விவசாயி பி எஸ் பாலமுருகன் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுர தென்றல். 8:30 இது நம்ம ஏரியா. தாதாபாய் நவரோஜி பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் தெப்பக்குளம் தியாகராஜா கல்லூரி மாணவி அனிதா. ஆசிரியர் தின உரை வழங்குகிறார் மாணவி ஜமுனா ராணி. 8:45 மதுர தென்றல். 9:00 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. இதில் காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களுடைய பாட்டு, ஆர் சதீஷ் அவர்களுடைய வயலின், என் மனோஜ் சிவா அவர்களுடைய மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தமன் அவர்களுடைய கஞ்சிரா இசை கேட்கலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 மீண்டும் காலை ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் இன்று வளம் வரக்கூடிய ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் ஒலிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள்.

0: நேரம் காலை 6 மணி.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
5: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
6: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
5: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
6: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
5: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற

0: ஒன்னு பாட்டி.
1: அடிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: காலை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இனி தொடர்வது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: irrigation infrastructure, enabling greater access to short and long-term agricultural credit, and improving governance and service delivery. The government has reduced the stock holding limit for sugar dealers from 4,000 quintals to 2,000 quintals effective from the 15th of this month till the 30th of November this year. The new stock limit is aimed to curb hoarding and speculative trading, protect consumer interest by ensuring adequate availability and price stability. At present, a stock holding limit of 4,000 quintals on sugar dealers across the country is effective from 1st of August this year. Under the amended provisions, a sugar dealer shall not hold any stock for a period exceeding 30 days from the date of receipt of such stock. The government said that the country has adequate availability of onion and it has begun a calibrated and targeted release of buffer stocks through Kanda Express and road transport to ensure moderation of seasonal price pressures. The Consumer Affairs, Food and Public Distribution Ministry said that retail intervention efforts have expanded significantly across 19 cities, supported by the dispatch of over 30 trucks to ensure widespread availability. Prime Minister of Belgium, Bart De Wever, will be on a three-day visit to India beginning today. During the visit, he will hold bilateral talks with Prime Minister Narendra Modi to discuss the entire spectrum of bilateral relations and regional and global issues of mutual interest. In badminton, India's leading shuttlers, including Lakshya Sen, Kidambi Srikanth and Tanvi Sharma, will begin their campaigns today at the China Masters Super 715 Shenzhen. Top seeds Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will also lead India's challenge in men's doubles, with Devika Sehwag among the other Indians in action. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
3: காலம் பொன் போன்றது என்று சொல்வதுண்டு. காலம் மட்டும்தான் பொன் போன்றதா என்றால், காலத்தை காட்டிலும் மதிப்பு மிக்கவை பல உண்டு. காலத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் தங்கத்தை விட மதிப்பு மிக்கது காலம் என்பார்கள். ஆம், யாவருக்கும் 24 மணி நேரம் பொதுவானதாகவே இருந்தாலும் எல்லோரும் அதை ஒரே மாதிரி பயன்படுத்துவதில்லை. பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு கல்வியின் மதிப்பை, வாழ்க்கையின் மதிப்பை, உழைப்பின் மதிப்பை, நேரத்தின் மதிப்பை, பணத்தின் மதிப்பை, இப்படி பல்வேறு மதிப்புகளையும் உணர்த்துகிறார்கள். பெற்றோர்களே எல்லா மதிப்புகளையும் உணர்த்த முடியாது என்பதால் தான் கல்வி நிலையங்களில் மேலும் இம்மதிப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. பெற்றோரிடமும் கல்வி நிலையங்களிலும் இம்மதிப்பை உணராதவர்கள் வாழ்க்கையில் அனுபவம் வழியாக இம்மதிப்பை உணர்கிறார்கள். ஆனால் அனுபவம் பாடம் நடத்திய பிறகு தேர்வு வைக்காது. தேர்வு வைத்த பின்தான் பாடம் நடத்தும். பழைய புத்தகங்கள், பழைய நாணயங்கள், பழைய ஓவியங்கள், பழைய பானை ஊடுகள் என இவை பயன்படாதவை, மதிப்பில்லாதவை என நாம் ஒதுக்குபவை கூட சில நேரங்களில் பெரு மதிப்புடையவையாக மாறிவிடுவதுண்டு. ஆம், மதிப்புகள் நிலையானவை அல்ல, சில நேரங்களில் மாறக்கூடியவை. படித்தால் கிடைக்கும் மதிப்பு அதை பின்பற்றாவிட்டால் கிடைப்பதில்லை. பதவியால் கிடைக்கும் மதிப்பு சிலருக்கு அந்த பதவி இல்லாத போது கிடைப்பதில்லை. சிலர் அணியும் சீருடையில் கிடைக்கும் மதிப்பு அவர்கள் இயல்பான ஆடை அணியும் போது கிடைப்பதில்லை. அதனால்தான் திருவள்ளுவர் பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள் என்றார். மதிப்பில்லாதவர்களும் பொருளால் மதிப்படைவர். அதனால் பொருள் மட்டும்தான் மதிப்புடையது என்று நினைத்துவிடக்கூடாது. கற்றவருக்கு எந்த நாட்டிலும் எந்த ஊரிலும் மதிப்பு என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். சங்க காலத்தில் யவனர்கள் பெரிய மரக்கலங்கள் நிறைய தங்கத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டிவிட்டு, அதற்கு இணையாக நம் நாட்டில் விளைந்த மிளகை அள்ளி சென்றமையை அகநானூறு வழியாக அறிய முடிகிறது. தங்கத்தை விட மிளகு மதிப்பு மிக்கது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. முல்லை நிலத்து ஆயர் குலப்பெண் தான் விற்கும் நெய்யின் விலையாக கட்டி தங்கத்தை கொடுத்தாலும் பெறாமல் அவர்களிடமே சேமித்து வைத்து நல்ல பால் தரும் எருமையையே வாங்கினாள் என்பதை பெரும்பானாற்றுப்படை குறிப்பிடுகிறது. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பது பழமொழி. மதிப்புடன் திகழ்வதையே யாவரும் விரும்புவோம். பேச்சின் ஒளி அளவை அதிகரிப்பதை விட பேச்சின் ஆழத்தை அதிகப்படுத்தினால் பேச்சின் மதிப்பு உயரும். பயனில்

இல்லாத சொல் பேசுவோரை மக்கட்பதடி என உரைத்த வள்ளுவர், ஒவ்வொரு சொல்லையும் ஒன்றை ஒன்று வெல்வதாக பேசு என்றார். அவ்வாறு பேசும்போது சொல் மதிப்பு பெறுகிறது என்றார். மேலானவர் கீழானவர் என்பது பண்பாலேயே மதிப்பிடப்படுகிறது. சிறியோரிடமும் தோல்வியை ஒப்புக்கொள்வதே பெரியவர்களின் மீது மதிப்பை உருவாக்குகிறது. எளிமையும் இன்சொல்லும் கொண்ட அரசனால் பதவி மதிப்பு பெறுகிறது. தெளிந்த நீர் போன்ற கூழானாலும் உழைத்து உண்பதே இனிது. அவ்வாறு உழைத்து உண்ணும்போது உழைப்பு மதிப்பு பெறுகிறது. உதவியின் அளவு பெற்றவரின் மனநிலை சார்ந்தது. சிறு உதவியையும் பேருதவியாக கருதுவோருக்கு உதவும் போது உதவி மதிப்பு பெறுகிறது. நல்லவனிடம் செல்வம் சேருவது பயன் தரும் பழமரம் ஊர் நடுவில் பழுத்தது போன்றது. அப்போதுதான் செல்வம் மதிப்பு பெறுகிறது. அறிவானது நீரைப் போல சேரும் இடத்தை பொறுத்தே அதன் மதிப்பு. நல்ல நட்பால் அறிவின் மதிப்பு உயரும். மதிப்பு நாம் ஈட்டும் பொருள் தோற்றம் பதவிகளால் மட்டும் கிடைப்பதில்லை. கல்வி பண்பு இனிய சொல் சரியான காலமேலாண்மை

0: மரம் பழமரம் ஊர் நடுவில் பழுத்தது போன்றது. அப்போதுதான் செல்வம் மதிப்பு பெறுகிறது. அறிவானது நீரைப் போல சேரும் இடத்தை பொறுத்தே அதன் மதிப்பு. நல்ல நட்பால் அறிவின் மதிப்பு உயரும். மதிப்பு நாம் ஈட்டும் பொருள், தோற்றம், பதவிகளால் மட்டும் கிடைப்பதில்லை. கல்வி, பண்பு, இனிய சொல், சரியான கால மேலாண்மை, நற்செயல்களாலும் கிடைக்கும். வேடிக்கை மனிதரைப் போல வாழக்கூடாது, அது மதிப்பு இல்லை என்று உணர்ந்த மகாகவி பாரதி, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதியில் எறிவதுண்டோ என்று பாடினார். ஒரு வீணை எவ்வளவு அழகாக செய்யப்பட்டிருந்தாலும் அது மீட்டப்பட்டால்தான் அதற்கு மதிப்பு. அது புழுதியில் எரியப்பட்டால் பயன்படாது. அதுபோல ஒரு மனிதன் எவ்வளவு தகுதியுடையவனாக இருந்தாலும் சுயநலமுடன் வாழ்ந்தால் மதிப்பில்லை. மண் பயனுற வாழ்ந்தால் மதிப்பை அவன் தேட வேண்டியதில்லை, மதிப்பு அவனை தேடி வரும் என்பதே சான்றோர் வாக்கு.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள்.

நிலையத்தில் நேரம் 6:15:18 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். முதலாவதாக கேஜே ஜேசுதாஸ் அவர்களது குரலில் ஒலிக்கும் பக்தி பாடல் இதோ காற்றலைகளில்.

அதிக மருத்துவ பக்தி பாடல் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசையில் பக்தி மாலையில் பக்தி பாடல்கள். அடுத்ததாக ஒலிக்கும் பக்தி பாடல் இ.எம். ஹனீஃபா குரலில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலையில் பக்தி பாடல்களுடன். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பக்தி பாடல் மின்மினி குரலில் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய பக்தி மாலை தரும் நிறைவான பாடல் பாம்பே சிஸ்டர்ஸ் அவர்களது குரலில் இதோ பாடல்.

நிறைவு பெற்றது இன்று பக்தி மாலை. நாளை பக்தி மாலையில் காலை ஒளிபரப்பில் பக்தி மாலையில் சந்திக்கலாம். நேரம் 6:35.

0: இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 16 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, எளிய முறையில் சிப்பி காளான் வளர்க்கும் பயிற்சி இம்மாதம் 7 திங்கட்கிழமை செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் காலை 9:30 முதல் மாலை 5 வரை நடைபெற உள்ளது. இந்த கட்டண பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் 9486392006 மற்றும் ஓர் எண் 8610599278. பயிற்சியில் காளான் குடில் அமைத்தல், காளான் வளர்க்கும் தொழில்நுட்பம், அறுவடை மற்றும் சந்தைப்படுத்துதல், இருப்பு வைக்கும் முறை, அரசு மானியம், உலர் காளான் சூப் பவுடர் மிக்ஸ், சப்பாத்தி மிக்ஸ் போன்ற பொருட்களின் சிறப்பு செயல்முறை பயிற்சி அளிக்கப்படும். ஆர்வமுள்ளோர் பயிற்சி கட்டணம் செலுத்தி பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம். பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி கையேடு சான்றிதழ் வழங்கப்படுவதோடு காளான் வித்துக்கள் விற்கப்படும். இவ்வாறு செட்டிநாடு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, தேக்கு நாவாய் பூச்சி தாக்குதல் குறித்த அறிவிப்பு. தேக்கு கன்றுகளை சுற்றி அதிக நீர் இருக்கும் போதும் ஆறு மற்றும் ஏரி பகுதிகளில் உள்ள கன்றுகளிலும் நாவாய் பூச்சி தாக்குதலை காண முடியும். முதிர்ந்த பூச்சி மற்றும் நிம் பருவம் தேக்கு இலைகளை ஓரளவு பாதிக்கும். இவை தேக்கு தண்டு நுனியில் உள்ள இலைகளின் அடிப்பகுதியில் தங்கி இலை சாற்றை உறிஞ்சி மரத்தின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு தீமை செய்யும் பூச்சியாகும். இலைகளின் சாற்றை உறிஞ்சி இலைகளை மஞ்சள் நிறமாக்கி வளர்ச்சி குன்ற செய்யும். இலைகளின் அடிப்பக்கத்தில் இருந்து பச்சையத்தை தின்னும். இதனால் நுனி இலைகள் மஞ்சளாகும், வளைந்து சுருளும். பெரும்பாலும் தாக்குதல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. என்றாலும் சாதகமான சூழ்நிலை அதிகம் பெருகி மர வளர்ச்சியை குறைக்கும். இவற்றை நாம் தொட்டால் துர்நாற்றத்தை வெளியேற்றக்கூடியவை. தனது எதிரிகளின் மீது துர்நாற்றத்தை வீசி தப்பித்துக் கொள்ளும். இளம் பூச்சிகள் வெண்மையாகவும் முதிர்ந்தவை பழுப்பு நிறத்திலும் காணப்படும். பெரும்பாலும் இந்தியா முழுவதும் இந்த பூச்சி தாக்குதல் காணப்படும். வேப்பங்கொட்டை கரைசல் தெளிப்பு நாவாய் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தும். வேப்பங்கொட்டை 5 கிலோ, நாட்டு ரக பூண்டு 1/2 கிலோ, கோமியம் 10 லிட்டர், காதி சோப் 100 கிராம் இவற்றை எடுத்துக்கொண்டு வேப்பங்கொட்டையை உரலில் நன்றாக இடித்து வேப்பங்கொட்டை தூளை பருத்து துணியில் கட்டி 10 லிட்டர் கோமியத்தில் உறவிட வேண்டும். பூண்டை விழுதாக அரைத்து கோமியத்தில் நேரடியாக கலந்து கொள்ள வேண்டும். வேப்பங்கொட்டையின் சாறு சிறிது சிறிதாக கரைந்து கோமியத்தில் கலக்கும். 2 நாட்களுக்கு பின் வடிகட்டி கரைசலை எடுத்துக்கொள்ள வேண்டும். காதி சோப்பை முதல் நாளே பொடி பொடியாக

0: அறுக்கி ஊற வைக்க வேண்டும். சோப்பை தண்ணீரில் நன்றாக கரைத்து கொண்டு அதையும் வேப்பங்கொட்டை கரைசலுடன் கலந்து கொள்ள வேண்டும். இந்த வேப்பங்கொட்டை கரைசலை 1 லிட்டர் எடுத்து 10 லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயன்படுத்தலாம். மாலை 3 மணிக்கு மேல் தெளிப்பது நல்லது. காலையில் கரைசலை அடிக்கும் போது வேப்பங்கொட்டை கரைசலில் உள்ள ஆல்கலாய்ட்ஸ் சூரிய ஒளியினால் அழிந்துவிடும். இதனால் பலன் குறைந்து போகும். வேப்பங்கொட்டை கரைசலை மாலையில் தெளிக்கும் போது அதில் உள்ள ஆல்கலாய்டு இலையில் நன்கு ஒட்டி கொள்ளும். இதனால் வேம்பின் கசப்பு தன்மை 2 முதல் 4 நாட்கள் வரை பயிரில் நீடித்து இருக்கும். கரைசலை அவ்வப்போது புதிதாக தயார் செய்து பயன்படுத்துவது சிறந்தது. அப்போதுதான் கரைசல் வீரியமாக இருக்கும். இது மிகச்சிறந்த பூச்சி விரட்டியாக செயல்படும். வேம்பின் வாசனையால் பூச்சிகள் பயிர்களை நெருங்காது. வேம்பின் கசப்பு சுவையால் பூச்சிகள் பயிரின் இலையை சாப்பிடாது. மேலும் உண்ணும் பூச்சிகளின் வயிறு மந்தமடையும். பெண் பூச்சிகள் முட்டையிடுவது மந்தமாகும். மாவில் கவாத்து செய்தல் குறித்த அறிவிப்பு. ஆரோக்கியமான மாமரம் அதிக விளைச்சலுக்கான முதல் படி. செப்டம்பர் மாதத்தில் 3 வருடங்களுக்கு ஒரு முறை கவாத்து செய்யப்பட வேண்டும். மரத்தில் தாழ்ந்து இருக்கும் கிளைகள், குறுக்கும் நெடுக்குமாக ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கும் கிளைகள், நோய் தாக்கிய கிளைகள் மற்றும் மெல்லிய கிளைகள், காய்ந்த கிளைகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும். இவ்வாறு கவாத்து செய்வதால் சூரிய வெளிச்சம் மற்றும் காற்று உள்ளே உள்ள கிளைகளுக்கு கிடைத்து மரம் நன்றாக வளர்ந்து அதிக பூ பூத்து காய்பிடிக்க ஏதுவாகின்றது. இதனால் அதிக மகசூல் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. செய்தியில் கொய் மலர்கள் சாகுபடி குறித்த தகவல்களை வழங்குகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஜி சதீஷ் அவர்கள்.
1: கார்னேஷன் பயிர் வந்து அதிக அளவில் வந்து கொய் மலராக வளர்க்கப்படுகின்றன. என்னென்ன வகைகள் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயண்ட் சௌபாட், ஸ்மால் சௌபாட், மார்கரெட் போன்ற வகைகள் வந்து இது ரொம்ப முக்கியமான ரகங்களாகும். இரண்டாவதாக பார்க்கும்போது பார்டர் மற்றும் பிக்கோட்டி வகை. பார்டர் வகை வந்து தனி நிறம் மற்றும் பல்வேறு வண்ண வகைகள் வந்து இதில் காணப்படும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்கள்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு, இளஞ்சிவப்பு, மஞ்சள், ரோஸ் மற்றும் ஊதா நிறங்களில் வந்து இந்த வகை வந்து காணப்படுகிறது. மூன்றாவது வகை வந்து மார்மேசன், நெருக்கமான தலைகளுடனும் அகன்ற இலைகளுடனும் காணப்படும். இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வாசனை நிரப்பி பயிராகவும் இருக்குது. அதே மாதிரி நானாவது வகை பார்த்தீங்கன்னா வந்து வருடம் முழுவதும் பூக்கும் வகைகள் ஸ்டாண்டர்ட் கார்னேஷன். கார்னேஷன் வகைகள் பார்க்கும்போது வெள்ளை, இளஞ்சிப்பு, ஸ்கார்லெட், கிரிம்சன், மஞ்சள், பர்பிள், ஃபேன்சி. இப்போ வெள்ளைன்னு பார்க்கும்போது ஒயிட் சிம், ஒயிட் பர்பெக்சன். இளஞ்சிவப்புன்னு எடுத்துக்கிட்டா பிங்க் சிம், குரோலிசன். அதே மாதிரி ஸ்கார்லெட் கலர்னு பார்க்கும்போது வில்லியம் சிம், ராயஸ் மேரி. நாலாவது பார்த்தீங்கன்னா கிரிம்சன். இதனோட வகைகள் வந்து ராயல் கிரிம்சன். அடுத்தது மஞ்சள். மஞ்சள் ரகங்கள் எடுத்துக்கிட்டா கோல்டன் ரெயின். பர்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மார்கரெட். அடுத்ததாக வந்து இந்த கார்னேஷனுக்கு மண் மற்றும் வடிகால் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வடிகால் வசதி உள்ள மணல் கலந்த செம்மண் வந்து இந்த கார்னேஷன் பயிருக்கு தேவைப்படும். அதே மாதிரி கார அமலத்தன்மைன்னு பார்க்கும்போது 6 முதல் 7 வரை இருக்க வேண்டுங்க. இதனோட தட்பவெப்ப நிலைன்னு பார்க்கும்போது 13 முதல் 16 டிகிரி செல்சியஸ் வரையிலான இரவு வெப்பமும், 23 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை வந்து பகல் வெப்பமும் நிலவுணுங்க. அதே மாதிரி இது நிலம் தயாரித்தது எப்படின்னு பார்க்கும்போது நல்லா கட்டிகளை உடைச்சு உழுது மண்ணுடன் இயற்கை உரத்தை கலந்து தேவையான அளவிற்கு வந்து மேட்டு பாத்தியை அமைத்துக் கொள்ள வேண்டும். 20க்கு 30ம், 20க்கு 20ம், 40க்கு 45ம் இடைவெளி வந்து நடைமுறைக்கு இருக்குது. பொதுவாக இது எந்தெந்த இடத்துல வந்து பயிரிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடாரங்களில் வந்து கொடைக்கானல், ஏற்காடு மற்றும் ஊட்டி பகுதிகளில் தான் வந்து அதிக அளவு வந்து இதை சாகுபடி செய்கிறார்கள். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக வந்து நிலம் தயாரிக்கலாம். அதாவது வந்து லோ, மீடியம், ஹைன்னு சொல்லுவாங்க. லோன் பார்த்தீங்கன்னா 1-2 வரைக்கும் லட்சம் தேவைப்படும். அதே மாதிரி மீடியம்னு பார்த்தீங்கன்னா 2-3 வரை லட்சம் தேவைப்படும். அதே மாதிரி லார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 5 மேற்பட்ட லட்சங்கள் வந்து ஒரு பயிருக்கு நிலம் வந்து தயாரிப்பதற்கு ஏதுவாக இருக்குங்க.
0: இதுவரை கொய் மலர்கள் சாகுபடி குறித்த தகவல்களை வழங்கினார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஜி சதீஷ் அவர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு ஏற்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய எஸ்சிஓ எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாதத்து விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த எஸ்சிஓ மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக எஸ்சிஓ தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக ஜிஎஸ்டி வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு ஜிஎஸ்டி வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான ஜிஎஸ்டி வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். நேபாளத்தின் திபெத் எல்லையை ஒட்டி கடந்த வாரத்தில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவு மற்றும் பெருவெள்ளத்தால் 1,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அங்கு புனித யாத்திரை சென்ற தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மத்திய அரசுடன் இணைந்து தமிழக அரசு மீட்கும் நடவடிக்கையை மேற்கொண்டது. ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27ஆம் தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். அவர்களை விமான நிலையத்தில் அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அவர் பேசினார். இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு நடப்பாண்டில் 612 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இத்திட்டத்திற்கு

0: தேவைப்படும் நூலை கூட்டுறவு ஆலைகள் மூலம் அரசு உற்பத்தி செய்யும் என்று அவர் தெரிவித்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை மாறிவரும் காலத்திற்கேற்ப நவீனமயமாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இணையதளம் மூலம் விற்பனை செய்ய பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு வேளாண் துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் தனியார் உர விற்பனை நிலையங்களில் உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மொத்த உர விற்பனையாளர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து உரங்களை கொள்முதல் செய்யவோ அல்லது விற்பனை செய்யவோ கூடாது. சில்லறை உர விற்பனையாளர்கள் விவசாயிகளுக்கு உரங்களை வழங்கும் போது கட்டாயம் ஆதார் அட்டை கொண்டு கைரேகைகளை பதிவு செய்து விற்பனை செய்ய வேண்டும். விவசாயிகளின் பெயரில் அதிகப்படியான உர விற்பனை நடைபெற்று கண்டறியப்பட்டால் சில்லறை விற்பனையாளர் உரிமம் எந்தவித முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்படும். மேலும் உர மூட்டையின் மேல் அச்சிடப்பட்ட அதிகபட்ச விற்பனை விலைக்கு மேல் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வேளாண் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: ஈரோடு மாவட்டம் கடம்பூர் வனப்பகுதியில் நேற்று திடீரென காட்டுத்தீ பரவியது. வறட்சி காரணமாக பரவிய இந்த தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள கம்பத்தராயன் கோயில் மலை உச்சியில் திடீரென காட்டுத்தீ பரவியது. கடுமையான வறட்சியால் மரம் செடி கொடிகள் காய்ந்து கிடந்த நிலையில் தீ வேகமாக பரவி சுமார் 100 ஏக்கர் வனப்பகுதி சேதமடைந்தது. இதனால் வனவிலங்குகள் பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தன. தகவல் அறிந்த சத்தியமங்கலம், கடம்பூர் மற்றும் டிஎன் பாளையம் வனச்சரகங்களைச் சேர்ந்த வனத்துறையினர் 3 குழுக்களாக சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மனித தவறுகளால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சத்தியமங்கலம் புலிகள் காப்பக இணைக்கள இயக்குனர் கௌதம் தெரிவித்துள்ளார். ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
0: தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியாக தலா 3 லட்சம் ரூபாய்க்கான நிதியை மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான

0: அஞ்சலக குறைத்தீர்ப்பு முகாம் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான 15 பேர் கொண்ட அணியில் திலக் வர்மா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். பும்ரா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். தில்லியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இரண்டாவது போட்டி வரும் 15ஆம் தேதியும், மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி 17ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
3: காலநிலை மாற்றம் என்பது பூமியின் உள்ளூர், பிராந்திய மற்றும் உலகளாவிய காலநிலைகளை வரையறுக்கும் சராசரி வானிலை அமைப்புகளில் ஏற்படும் நீண்டகால மாற்றமாகும். இந்த ஏற்ற இறக்கங்கள் இயற்கையாகவே ஏற்படக்கூடும் என்றாலும் 1800களில் இருந்து மனித செயல்பாடுகளே, குறிப்பாக புதைப்படிவ எரிபொருட்களான நிலக்கரி, பெட்ரோல் மற்றும் எரிவாயுவை எரிப்பதே வெப்பத்தை தக்கவைக்கும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்களை வெளியிட முதன்மை காரணியாக இருந்து வருகின்றன. காலநிலை மாற்றம் என்ற சொல்லுக்கு இணையாக நாம் பயன்படுத்துவது புவி வெப்பமயமாதல் என்ற சொல் ஆகும். இது புவியின் மேற்பரப்பு வெப்பநிலையில் ஏற்படும் நீண்டகால உயர்வையே குறிக்கிறது. இதுவே பரந்த அளவிலான கால மாற்றங்களுக்கு அடிப்படை காரணமாகும். வளிமண்டலத்தில் இயற்கையாகவும் மனிதர்களாலும் உருவாக்கப்படும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் போன்ற வாயுக்கள் சூரியனின் வெப்பத்தை தக்க வைத்து புவியை வெப்பமாக வைத்திருக்க உதவுகின்றன. மனித செயல்பாடுகள், வீடுகளின் கட்டமைப்பு, காடுகளின் பரப்பு குறைதல், மரங்கள் அதிக அளவு வெட்டப்படுதல் ஆகியவை இந்த விளைவை தீவிரப்படுத்தி புவி வெப்பமயமாதலை வேகப்படுத்தியுள்ளன. நாம் தற்போது பல அடுக்குமாடி குடியிருப்புகளையும் பல்வேறு தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களையும் கட்டி பயன்படுத்தி வருகின்றோம். இக்குடியிருப்புகளில் நாம் அதிக அளவில் ஏசியை பயன்படுத்துகிறோம். இந்த குளிர்சாதன பெட்டிகள் அறைகளை குளிர்விக்கும் பொழுது வெளிப்படுத்தும் வெப்ப காற்று புறச்சூழலுக்கு அதிக வெப்பத்தை உமிழ்கின்றன. இதனால் வெப்பம் அதிகரிக்கிறது. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகை மற்றும் வாயுக்கள் வளிமண்டலத்தில் பரவி காற்றின் வெப்பத்தை அதிகரிக்கின்றன. வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு போன்றவை வெப்பத்தை உட்கவர்ந்து புவி பரப்பு வெப்பநிலையை அதிகரிக்கின்றன. இவ்வாறான செயல்பாடுகளால் சூழல் வெப்பநிலை அதிகரித்து விடுகிறது. தற்போது நாம் உணரும் வெப்பமான நீட்டிக்கப்பட்டிருக்கும் கோடையும் இதனுடைய விளைவுகளில் ஒன்றாகும். நாம் வானிலை அறிவிப்பில் கேட்கும் இன்று சராசரி பகல் நேர வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி வரை உயரக்கூடும் என்பதே இதற்கு சாட்சியாகும். இதனால் இரவு நேர வெப்பநிலையும் கணிசமாக உயர்கிறது. சராசரியாக தற்போது பூமியின் வெப்பநிலை 1.44 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. புவி வெப்பமயமாதலை குறைப்பதற்கு நாம் காடுகளின் பரப்பை அதிகரிக்க வேண்டும். மரங்கள் உணவு தயாரிப்பதற்கு அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி கொண்டு ஆக்சிஜனை வெளிவிடும். இதேபோல் நாம் மேய்ச்சல் நிலங்களில் அதிக அளவில் புற்களை வளர்க்கலாம். இவையும் அதிகமாக கார்பனை உட்கவர்ந்து கொள்ளும். நாம் விளைநிலங்களை அதிகரிக்க காடுகளை அழிக்கக்கூடாது. மேலும் குடியிருப்பு சாலை விரிவாக்கத்திற்காக மரங்கள் வெட்டப்படும் பொழுது அதற்கு பதிலாக மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். வாகனங்களை சரியான முறையில் பராமரித்து கரியமில வாயு வெளிப்பாட்டை குறைக்க வேண்டும். சூழல் மாசினை கட்டுப்படுத்துவதற்காகவும் நாம் மின் வாகனங்களை பயன்படுத்த

0: நடத்தலாம். இதே நோக்கத்திற்காகவே நமது நாட்டில் முதன்முறையாக ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்ட ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது டீசல் தேவையை குறைக்க உதவும். நாம் அனைவரும் நமது வீட்டில் மரங்களை வளர்க்க வேண்டும். இவை நாம் சுவாசிக்கும் காற்றை சுத்தப்படுத்துவதுடன் வீட்டினையும் குளிர்ச்சியாக வைக்க உதவும். பருவமாற்றத்தால் ஏற்படும் பெருமழை, மேக வெடிப்பு போன்றவற்றையும் வெப்ப அலையால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்கவும் நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த அளவு கார்பன் அளவு குறைப்பதற்கான செயல்பாடுகளை தவறாமல் செய்ய வேண்டும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி அவர்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்கலாம் அறிவோம் ஆயிரம். முயற்சி செய், விழுந்தால் எழு, வெற்றி உன்னை தேடி வரும் என்ற தன்னம்பிக்கை. இவர்களோடு நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா நேர்களே? இனிமையுடன் இணைவது வைஷ்ணவி. செப்டம்பர் முதல் வாரம்ங்க ஊட்டச்சத்து வாரமாக கடைபிடிக்கப்படுதுங்க. ஆம் நேர்களே, நாம் உண்ணும் உணவு நம் உடலுக்கு ஊக்கம் தருவனவாக இருக்க வேண்டும். கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, ஃபைபர் அதாவது நார்ச்சத்து மிகுந்தவையாக இருக்க வேண்டும். பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவாங்க. எல்லா வகை சத்துக்களும் நாம் உண்ணும் ஒருவேளை உணவில் இருப்பது ரொம்ப அவசியங்க. அதே மாதிரிங்க பசித்து புசின்னு சொல்லியிருக்காங்க. பசித்தால் மட்டுமே நம்ம சாப்பிடணும். அப்படியே நம்ம உண்ணும் உணவை வந்து எப்படி சாப்பிடணும்னா, நன்கு மென்று சாப்பிடணும். நம்முடைய உமிழ் நீருடன் கலந்து அந்த உணவை மெல்லும்போது நமக்கு எளிதில் ஜீர்ணமாகுங்க. சாப்பிடும் பொழுது, சாப்பிட்டே இருக்கும் பொழுதெல்லாம் தண்ணி அருந்தக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அடுத்து அப்படியே தாகம் எடுக்குங்க. அப்போ நல்ல ஒரு சிம்பு நிறைய கூட தண்ணி குடிக்கலாங்க. அதே மாதிரி நல்ல கொழுப்பு உணவை வந்து நம்ம கட்டாயமாக வந்து எடுத்துக்கணும். பசு நெய், விதைகள், கொட்டைகள் இதையெல்லாம் நம்ம வந்து அவசியமாக எடுத்துக்கொள்ளணும். முடிந்தவரை வெளி உணவை தவிர்த்து மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவை தவிர்த்தால் ரொம்ப நல்லதுங்க. உணவே மருந்தாக இருந்தால் நம் உடலுக்கு மருந்தே தேவையில்லைங்க. இந்த இன்ஃபர்மேஷனோட பாடல் கேட்டு வந்தெல்லாம் சீடன் திரைப்படத்திலிருந்து.

அம்மா மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா. முத்தண்ணே கொஞ்சம் தேங்காவை உடைச்சி துருவிட்டு வாங்களேன். ஐயோ காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது.

பாகுபலி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம் கேட்டோம் அறிவோம் ஆயிரம். தொடர்ந்து மதுரத்தன்றில் கேட்போம் அண்ணர்களே. நேரம் 7:10 ஆகாஷ்வாணி மதுரை வான நிலையத்தில் மதுரத்தன்றலில் பாடல் கேட்கலாம். உயிரிய திரைப்படத்திலிருந்து ஒன்னிமேனன் சுவனலதா குரலில்.

0: மீண்டும் கேட்கலாம் மதுரத்தன்றல் 7:35 தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலா கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று பட்டங்களை வழங்கி உரையாற்றவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டுறவு, பன்முகத்தன்மை மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் முக்கியத்துவம் ஆகியவற்றை வலுப்படுத்துவது குறித்து இன்றைய நிறைவு விழாவில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் குறித்த காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னுரிமை பணிகள், மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. குடிநீர் கட்டமைப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், குடிநீர் ஆதாரங்களின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துதல், ஜல்ஜீவன் 2ஆம் கட்ட திட்டம் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் ஆளுநர்கள் கூட்டத்திற்கிடையே ஆஷ்விலே நகரில் IMF நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டாலானா ஜார்ஜியாவை சந்தித்து பேசினார். அப்போது உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இலக்கு குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவான நிலையில் முன்னேறி வருவதற்கும், முந்தைய சாதனையை முறியடித்து வேகமான வளர்ச்சி கண்டு வருவதற்கும் IMF நிர்வாக இயக்குநர் பாராட்டு தெரிவித்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமது இந்த பயணத்தின் போது அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு நல்லுறவுகள் மற்றும் உலகளவில் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான நிகழ்ச்சியிலும் பெல்ஜியம் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். தொடர்ந்து மும்பை செல்லும் அவர் துறைமுகங்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான வாய்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக GST வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு GST வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதி

0: அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான ஜிஎஸ்டி வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீநகரில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலை கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது, பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதுகாப்பு அமைப்புகளுக்கிடையேயான ஒருங்கிணைந்த தீவிர செயல்பாட்டு கண்காணிப்பை வலுப்படுத்துவதுடன் காவல்துறையினரும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து இதுபோன்ற சவால்களை முறியடிக்க வேண்டும் என்று திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் இதுவரை 4,000 பேர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாகவும் நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கி தவித்த 163 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 158 இந்தியர்கள் மீட்கப்பட்ட நிலையில் நேற்று மேலும் 5 பேர் மீட்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதிப்பில் சிக்கி சீனாவுக்கு சென்ற இந்தியர்களின் எண்ணிக்கை 151 உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீர்மின் சுரங்கங்களில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவினர் மற்றும் நவீன உபகரணங்களுடன் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நேபாளத்தில் சிக்கி தவித்த 5 பேர் நேற்று இரவு தமிழகத்தின் சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் விமான நிலையத்தில் வரவேற்றார். ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை முறையிலான விவசாயம் குறித்த பயிற்சி வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் விவசாயிகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்படுவதாக வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் முனைவர் வெண்ணிலா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மண்வள அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் நிலங்களிலிருந்து மண் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்து அதன் மீது பரிந்துரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இயற்கை விவசாயத்திற்கான தேசிய இயக்கத்தின் கீழ் ரசாயன உரங்கள் இல்லாத இயற்கை விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகளும் செயல் விளக்கங்களும் அளிக்கப்படுகின்றன.
0: பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய SCO எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாத விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த SCO மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக SCO தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, சத்தீஸ்கர், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதேபோல் அசாம், மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், ஸ்ரீகாந்த், தன்வி சர்மா ஆகியோர் இன்று விளையாட உள்ளனர். குவாங்டாங்கின் ஷென்சென் நகரில் நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை விளையாட உள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடா தோல்வியடைந்து வெளியேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர்

மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ குழந்தைகளின் நலம் குறித்து தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள்.
3: நார்மலாக குழந்தை பிறந்ததுலேருந்து தாய்ப்பால் சாப்பிட்ற வரைக்கும் குழந்தைங்களுக்கு பெரிய அளவு நோய் தொற்றானது ஏற்படுறது கிடையாது. ஏன்னா அம்மாவினுடைய உணவானது குழந்தைக்கு அவ்வளோ பாதுகாப்பானது. தாய்ப்பால் நிறுத்தினதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு நிறைய வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் இஷ்யூஸ் அதெல்லாம் வந்துட்டு வந்துட்டே இருக்கும். நார்மலாக சொன்னோன்னா அடிக்கடி பேதி ஆகிறது, மாந்தம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. குழந்தையினுடைய வயிறு வந்து உப்பிசமாக இருக்கும், ஒரு மாதிரி சிரிக்காமல் வந்து குழந்தையானது வந்துட்டு மோஷன் வந்து போயிட்டே இருக்கும். இது இல்லாமல் இருமல், சளி, மூக்கிலிருந்து நீர் ஒழுகிறது, இந்த மாதிரி பல தொந்தரவுகள் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். இன்ஃபெக்ஷனால மட்டும் குழந்தைக்கு இந்த மாதிரி தொந்தரவு ஏற்படுறது இல்லை, இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஜென்ரலா குழந்தையினுடைய க்ரோத் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய நேரத்துல குழந்தை உட்கார்ற வயசுலயோ, குழந்தைக்கு பல்லு முளைக்கிற வயசுல, குழந்தை நடக்க ஆரம்பிக்கக்கூடிய சமயங்கள்ல எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் உடல்ல வந்து நார்மலா க்ரோத் டெவலப் பண்ண உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களால சில சிம்டம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து உண்டாகும். இதுல குறிப்பா குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கும் போது சில குழந்தைங்களுக்கு இருமல் சளி அதிகமா ஏற்படும், சில குழந்தைங்களுக்கு ஜுரம் வரும், சில குழந்தைங்களுக்கு கழிச்சல் போயிட்டே இருக்கும். சில நேரம் எந்த இன்ஃபெக்ஷனுமே இருக்காது, காரணம் என்ன அப்படின்னு தெரியாம வந்துட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். குறிப்பா குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கும் போது ஏற்படக்கூடிய இந்த மாதிரி இருமல், ஜுரம், அப்புறம் பேதி போன்ற இந்த பிரச்சனைகளுக்கு நார்மலா வீட்டுல இருக்கக்கூடிய சில மருந்துகளாலேயே நம்ம வந்து குணப்படுத்தலாம். அதுக்கு ஒரு 2 டிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நார்மலா நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய தாலிச பத்திரி அப்படின்ற ஒரு பொருள், இந்த பொருளை நீங்க எப்பயுமே வாங்கி வீட்டுல வச்சுட்டு குழந்தைக்கு இந்த மாதிரி காரணம் இல்லாம பேதியோ இருமல் சளியோ ஏற்படக்கூடிய நேரத்துல ஒரு சிட்டிகை அளவு அந்த தாலிச பத்திரி அளவு எடுத்து ஒரு டம்ளர் நிறைய தண்ணி வச்சு நல்லா அதை கொதிக்க வச்சு ஒரு 1/4 ஆகுற வரைக்கும் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு 5 ml அளவு, அதாவது குழந்தை 1 to 5 வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2.5 ml கொடுத்தா போதும். 5 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு 5 ml மருந்து வந்து கொடுக்கணும். இந்த கஷாயத்தை 5 ml காலையில ஒரு தடவையும் நைட்டு ஒரு தடவையும் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த குழந்தைங்க பல் முளைக்கிறதுனாலயோ குரோத்னால ஏற்படக்கூடிய இந்த இருமல், ஜுரம் மற்றும் பேதிக்கு ஒரு சிறந்த மருந்தா இதை நம்ம வந்து கொடுக்கலாம். இது ஒரு 3 நாள் நீங்க தொடர்ந்து கொடுத்தீங்கனாலே அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும். இது இல்லாம ஜென்ரலா நம்ம சாப்பிடக்கூடிய திராட்சை பழம், இந்த திராட்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு அதனுடைய ரசத்தை மட்டும் எடுத்து 1 தேக்கரண்டி அளவு காலையில, 1 தேக்கரண்டி அளவு மாலை நேரத்திலையும் கொடுத்துட்டு வந்தோம்னாலும் இந்த பல் முளைக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளானது வேகமாவே வந்துட்டு சரியாகும். அதனால எல்லாத்துக்குமே நம்ம வந்து மருந்து தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. குழந்தைங்களுக்கு கைப்பக்குவமாகவே சில மருந்துகளால ரொம்ப எளிமையா அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த மூக்கடைப்போ இல்ல மூக்குல நீர் வடிகிறதோ, இருமல், அதனால வந்து தூங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து மூச்சு வாங்குறது, சில பேருக்கு கிறுகிறுன்னு சவுண்டு வந்துட்டே இருக்கும், இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிற குழந்தைகளுக்குமே இந்த தாலிச பத்திரி கஷாயத்தை வந்து நம்ம கொடுக்கும் போது அவங்க வந்து ரொம்ப வேகமாகவே வந்துட்டு குணமடைகிறாங்க. இது கூட நம்ம வந்து மிளகோ இல்ல நொச்சி இலையோ இல்ல நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய வெத்தலை, துளசி இவைகளையும் சேர்த்து நம்ம வந்து கஷாயம் போட்டு வந்து கொடுக்கறதுனால சீக்கிரமா வந்துட்டு இவை வந்துட்டு குணமாகும். குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளுக்கு நம்ம கிட்ட கையிலேயே நிறைய மருந்துகள் இருக்கு, அதை வச்சே நம்ம ரொம்ப அழகா வந்து குழந்தைங்களை குணப்படுத்திடலாம்.
2: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளின் நலம் குறித்து தகவல்கள் வழங்கினார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம். இன்று காலை 8 மணிக்கு உலக தென்னை தின சிறப்புரை வழங்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தமிழ்நாடு மண்டல இயக்குநர் கோயம்புத்தூர் பி அறவாளி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நேரம் 7:30. கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு ஊரில் ஒரு நீதிபதி இருந்தார். அவர் பேர் ஹம்மாஸ். ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். ரொம்ப எளிமையான வாழ்க்கை. தான் பார்க்குற பதவிக்காக அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஊதியமே வாங்கிக்கிறதில்ல. பணம் வேணாம்னு விட்டார். சரி அப்படின்னா குடும்ப செலவுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, ராத்திரி நேரத்தில் புஸ்தகங்கள் எழுதுவார். அதை விற்று அதிலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்தினார். வீட்டு வேலைக்கும் ஆள் யாரையும் வச்சுக்கல. ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுருவாங்க. ஆற்றுக்கு போய் தினம் குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு வர வேண்டியது இவருடைய வேலை. மக்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் விசாரித்து தீர்ப்பு வழங்குவார். நடு ராத்திரியில் வந்து கதவை தட்டினாலும் அழுத்துக்கிறதில்ல. மக்களுக்கு அவர் பேரில் ரொம்ப மரியாதை. அந்த ஊர் முதல் மந்திரி அவருக்கு ஒரு பண முடிப்பை பரிசாக கொடுக்க முன்வந்தார். இவர் அதை மறுத்துட்டார். சரிங்க, உங்களுக்கு ஒரு உதவியாளராவது அரசு சார்பாக ஏற்பாடு செய்கிறேன்னார். அவர் அதுவும் வேண்டான்னு விட்டார். சரி ஒரு வேலையாளையாவது அனுப்புகிறேன்னேன்னாராம். தேவையில்லைன்னு சொல்லிவிட்டாராம். நீங்கள் வெளியே போக வர ஒரு வாகனம் ஏற்பாடு செய்யவான்னு வேற கேட்டு பார்த்துருக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிவிட்டாராம். நீதித்துறையில் நீங்கள் பல பொறுப்புகளை வகிக்கிறீங்க. அதனால் இரவு நேரத்தில் நீங்கள் நூல்கள் எழுதுறதுக்கு அது தடையாக இருக்குது. அரசாங்க நிதியிலேருந்து ஒரு சிறு தொகையாவது சம்பளமாக வாங்கிக்கிங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க. நான் மக்களுக்கு வந்து பணியாற்றுகிறவன். மக்கள் தொண்டுக்கு வந்து ஊதியமாக நான் எதையும் வாங்கிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டாராம். அந்த ஊரில் ஒருத்தர் ஆடு மாடு வச்சுருந்தார். அதுகளையெல்லாம் ஓட்டிகிட்டு போய் புல்வெளியில் மேய விடுவார். இவர் உட்காந்து கவனிக்கிறதுக்கு ஒரு நிழலான இடம் தேவைப்பட்டது. அந்த புல்வெளி பக்கத்தில் இருந்த ஒரு நடைபாதை ஓரமாக தன்னுடைய நண்பன் ஒருத்தனுடைய வீட்டை ஒட்டி ஒரு குடிசை போட்டுக்கலாம்னு ஏற்பாடு பண்ணார். நண்பன் அதுக்கு ஒத்துக்கலை. இது நடைபாதை, இதில் குடிசை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டார். ரெண்டு பேருக்கும் தகராறு வந்துட்டது. சரி இதுக்கு மேலே நமக்குள்ளே அம்பு வேணாம், பேசாமல் நீதிபதிகிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ரெண்டு பேரும் நீதிபதியை தேடிட்டு போனாங்க. நீதிபதி யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நீதிமன்றத்தை நோக்கி அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தர் தண்ணி குடத்தை சுமந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இந்த ஊர் நீதிபதியை பார்க்கணும், எங்கே இருப்பார்னு கேட்டாங்களாம். நான் தான் நீதிபதி, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாராம். அவர் ஐயா வணக்கம், எங்கள் பிரச்சனையை சொல்கிறோம். ஆனால் நீங்கள் தண்ணி குடத்தை சுமந்துக்கிட்டு நிற்கிறீங்க, அதை கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க, அதுக்கப்புறமா நிதானமாக நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்னாங்களாம். இதுக்கு அந்த நீதிபதி சொன்னாராம், இது வந்து மக்கள் நடந்து போகிற நடைபாதை, அதனால் நான் வச்சிருக்கிற குடத்தை இங்கே இறக்கி வச்சுட்டு இந்த வழியாக போகிற ஜனங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க விரும்பலை, அதனால் இது என்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க அப்படின்னாராம். அவர் சரியா நாங்கள் போயிட்டு வர்றோம்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் புறப்பட்டாங்களாம். உடனே என்னங்க இது, இந்த உங்கள் பிரச்சனையே என்னென்னு சொல்லலை, அதுக்கு வந்து தீர்ப்பே சொல்லலை, அதுக்குள்ளே புறப்பட்டிங்களே அப்படின்னாராம் நீதிபதி. நீங்கள் தீர்ப்பு சொல்லிவிட்டீங்க, அதனால தான் புறப்பட்டுட்டோம் அப்படின்னாங்களாம் இவங்க. உண்மை தானே, தன்னுடைய கையில் இருக்கிற குடத்தையே தரையில் வைக்க விரும்பாத அவர் நடைபாதையில் குடிசை போடுறது எப்படி சரின்னு ஒத்துக்குவார். நீதிபதிக்கு நன்றி சொல்லிவிட்டு தன்னுடைய நண்பன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான் அந்த ஆள். நீதி அரசர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு உதாரணம் நீதிபதி ஹம்மாஸ். இந்த காலத்துலலாம் அப்படிப்பட்ட நேர்மை நியாயம் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வம் தான். ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தர் அவருக்கு ஒரு தொழிலதிபர் விருந்து கொடுத்தாரு. விருந்து முடிவில் ஒரு புது காரை அந்த பெரிய மனிதருக்கு அன்பளிப்பாக கொடுக்க முன் வந்தாராம். அந்த பெரிய மனிதர் அதை மறுத்துட்டார். நான் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன், ரொம்பவும் நேர்மையாக செயல்படணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் இலவசமாக யாருக்கிட்டையும் எதையும் வாங்கிக்கிறது இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன்னு விட்டார். தொழிலதிபர் பார்த்தார். சரி அப்படின்னா இந்த காரை இலவசமாக நீங்கள் வாங்கிக்க வேணாம், 1 ரூபாய்க்கு இந்த காரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், விற்கிறேன், நீங்கள் 1 ரூபா கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னாராம். அந்த பெரிய மனிதர் யோசனை பண்ணியிருக்கார். தொழிலதிபரை கிட்டத்தில் கூப்பிட்டாராம். அவர்கிட்ட மெதுவாக சொன்னாராம், அப்படின்னா இந்தாங்க 10 ரூபா, 10 காரா கொடுத்துருங்க அப்படின்னார்.
0: நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டிவி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் வி எல் குமார் வயலின், சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தமன் கஞ்சிரா. நண்பகல் 12:10

இசை மேடை நிகழ்ச்சியில் டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல் கேட்கலாம். இரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் காயத்ரி வெங்கட் ராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் ஆர் சதீஷ்குமார் வயலின், என் மனோஜ் சிவா மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தமன் கஞ்சிரா. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல் கேட்கலாம் அனையர்களே. முதல் பாடலாக நினைவில்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்டு ரசியுங்கள் நேர்களே.

0: விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரமேலு மணி 47 நிமிடம் இசை ஜாலமாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பகலில் ஒரு இரவு திரைப்படுத்த பாடல் கேட்கலாமே. ராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: கேஜே யேசுதாஸ் குரலில் மூடு பண்ணி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். ஒழித்த இந்த பாடலுடன் இணைந்து நிறைவு பெற்றது மதுரை தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி இன்று உலக தென்னை தினத்தையொட்டி சில கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ஈ. அறவாழி அவர்கள். இவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநராவார்.
2: அன்பார்ந்த தென்னை விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம்.
3: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 2 கொண்டாடப்படும் உலக தென்னை தினம் தென்னை துறையுடன் தொடர்புடைய மில்லியன் கணக்கான மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சந்தர்ப்பமாகும். சர்வதேச தென்னை சமூக 1998 நிறுவியதன் நினைவு நாளை நினைவுகூரும் வகையில் இந்த நாள் உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் இந்தியா உட்பட 21 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த நாளில் சிந்தனை, கூட்டு நடவடிக்கை மற்றும் கொண்டாட்டத்திற்கான ஒரு தளமாக உருவெடுத்துள்ளது. ஊட்டச்சத்து, சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு தென்னை மரத்தின் மகத்தான பங்களிப்புகளை இது கௌரவிக்கிறது. அதே நேரத்தில் இந்த துறையின் எதிர்காலத்தை பாதுகாக்க எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை நமக்கு நினைவூட்டுகிறது. உலக தென்னை தினத்திற்கான கருப்பொருள்,
2: காலநிலை சவால்களை தாங்க வல்ல தென்னை, உணவு, ஆற்றல் மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்தல்
3: என்பது சரியான நேரத்தில் மற்றும் சிந்தனையை தூண்டும் வகையில் உள்ளது. நவீன உலகில் தென்னையின் பல்துறை திறன் மற்றும் முக்கியத்துவத்தையும் சந்தை திறன் மற்றும் விநியோக யதார்த்தங்களுக்கான இடையிலான இடைவெளியை மூடுவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசரத்தையும் இது எடுத்து காட்டுகிறது. தென்னை இன்று பாரம்பரியம் மற்றும் நவீனத்தின் இடையில் இருக்கின்றது. கிராமங்கள் மற்றும் தீவுகளில் உள்ள வீடுகளின் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இது வாழ்க்கை மரம், ட்ரீ ஆஃப் லைஃப் என்று போற்றப்படுகின்றது. மறுபுறம் பார்த்தால் இளநீர் மற்றும் விர்ஜின் கோகனட் ஆயில் முதல் தென்னை நார் சார்ந்த பொருட்கள், செறிவூட்டப்பட்ட கார்பன், கைவினைப் பொருட்கள், ஊட்டச்சத்து மருந்துகள் மற்றும் உயிரி அடிப்படையிலான தொழில்துறை பொருட்கள் வரை உலகளவில் விரிவடையும் சந்தைகளை கண்டறிந்து வருவதால் இது மிகவும் விரும்பப்படும் உலகளாவிய பொருளாக மாறியுள்ளது. இயற்கை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களுக்கான தேவை அதிகரிப்பு எதிர்கால பொருட்களாக தென்னையின் இடத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நவீன அறிவியல் தேங்காயின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நன்மைகளை அதிகளவில் உறுதிப்படுத்துகின்றது. விர்ஜின் தேங்காய் எண்ணெய் இப்போது அதன் தனித்துவமான கொழுப்பு அமில சுய விவரத்திற்காகவும், இளநீர் அதன் இயற்கை எலக்ட்ரோலைட் உள்ளடக்கத்திற்காகவும், தேங்காய் மாவு, பால் மற்றும் தாவர அடிப்படையிலான உணவுகளில் அவற்றின் பங்களிப்பிற்காகவும் பாராட்டப்படுகின்றது. செயல்பாட்டு உணவுகள் மற்றும் நிலையான உணவுகளை நோக்கிய உலகளாவிய இயக்கத்தில் இந்த தயாரிப்புகள் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளன. இந்தியா போன்ற உற்பத்தி செய்யும் நாடுகளுக்கு இது புதுமை, சான்றிதழ் மற்றும் பிராண்டிங் மூலம் அதிக மதிப்பை பிடிக்க வாய்ப்பளித்திருக்கிறது. இந்த துறையின் எதிர்காலம் புதுமை மற்றும் மதிப்பு கூட்டலில் உள்ளது. பாரம்பரிய தயாரிப்புகள் முதல் தேனை உணவு முதல் அழகு சாதன பொருட்கள், தொழில்துறை மூலப்பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீட்டு பொருட்கள் வரை பல்வேறு வகைகளை பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த புதுமைகளை அதிகரிப்பது, நிலையான தரத்தை உறுதி செய்வது மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த பிராண்டுகளை உருவாக்குவது அவசியம். தென்னை 90 மேற்பட்ட நாடுகளில் பயிரிடப்படுகின்றது. இது 10 மில்லியனுக்கும் அதிகமான விவசாய குடும்பங்களை ஆதரிக்கின்றது. உலகின் முன்னணி உற்பத்தியாளர்களின் ஒன்றான இந்தியா உலகளாவிய தென்னை நிகழ்ச்சி நிலை முன்னெடுப்பதில் சிறப்பு பொறுப்பை கொண்டுள்ளது. தென்னை மேம்பாட்டு வாரியம் மூலம் தரமான நடவு பொருள் உற்பத்தி, தென்னை சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துதல், தென்னை சார்ந்த பயிர் முறைகள் மூலம் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான பல்வேறு திட்டங்களை நாடு செயல்படுத்தி உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் விவசாயிகள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தென்னையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் எனது தென்னை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.

0: தென்னையின் உண்மையான சக்தியை கண்டுபிடித்து அதன் வாக்குறுதியை செயல்படுத்தும் தொலைநோக்கு பார்வைக்கு நம்மை மீண்டும் அர்ப்பணிப்போம். விவசாயிகளின் மீள்தன்மை, படைப்பாற்றல் மற்றும் தென்னை மரத்தின் எல்லையற்ற ஆற்றல் ஆகியவற்றால் நாம் ஈர்க்கப்படுவோம். உறுதியுடனும் பொறுப்புடனும் இணைந்து செயல்படுவதன் மூலம் வரும் தலைமுறைகளுக்கு செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் நிலைத்தன்மையின் தூணாக தென்னை தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்ய முடியும்.
1: இதுவரை உலக தென்னை தினத்தையொட்டிய சிற்றுரை கேட்டீர்கள். வழங்கியவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் ஈ. அறவாழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

எல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள், என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
3: பொதுநலன்
4: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.

0: எஸ் வி பாலசுப்ரமணியம் குரலில் முத்து திரைப்படத்தின் பாடல் ஒலிக்க கேட்டோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30
2: போலீஸ்.
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்வளவு பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
2: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: இசை ஜாலமாய் இணைந்திருக்கிறோம். இது மதுரை தென்றல் நேரம், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். இந்த இனிமையான காலை வேளையில குயிலின் கானமாய் பாடல்கள் கேட்கலாமா நேர்களே? முதல்ல சின்ன குயில் சித்ரா அவர்கள் பாட வருகிறார் பூவே பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:36:33. அடுத்த குயில் நம்ம ஜானகி அம்மா பாட வர்றாங்க. மௌனராகம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசியுங்கள் நேர்களே.

ரசிகர்களின் கானமாய் பாடல்கள் இன்றைய மதுரை தென்றலில் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் நிலையத்தில். அடுத்த குயில் கவிதை பாட வருது. கேட்கலாம் பாடல் தென்றலே என்னை தொடர் திரைப்படத்திலிருந்து.

வனக்குயிலே குயில் தரும் கவி, கவி தரும் இசையே என நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் பாட வர்றாரு பிரியங்கா திரைப்படத்திலிருந்து. கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன நேர்களே, குயிலின் இனிமையான கானங்கள் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மதுரத்தன்றில் இணைவோம். முற்பகல் 11 மணிக்கு தொடர்வது அரங்கிசை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டி வி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியின் முதலில் பிரணத்தோ

அடுத்து நீவே நனு புரோவோ பலேனம்மா. பாலாஜாபேட்டை வெங்கட்ரமண பாகவதர் இயற்றியது. தர்பார் ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

அடுத்து சாரசமுகி. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதரை இயற்றியது. கவுடமல்ஹார் ராகம் ரூபக தாளம்.

நேரம் 9:24 45 ஆகாஷவாணி இன்றைய அரங்கிசையில் டி வி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து ஏத்தா உணரா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

இன்றைய அரங்கிசையில் இதுவரை டி வி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 10 மணி. எனக்கு பிடித்த பாடல். இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் பாடகி ஹரிணி பாடிய பாடல்களின் தொகுப்பாக கேட்டு மகிழலாம் நேர்களே. முதல் பாடலாக இந்திரா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். அவர்கள் முதன் முதலில் பாடிய பாடல் இது.

தேவாயிசையில் ஹரிணி குரலில் நேருக்கு நேர் திரைப்படுத்திருந்த பாடல் வலிக்க கேட்டோம். இது எனக்கு பிடித்த பாடல். மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் பாடகி ஹரிணி பாடிய பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில் ஹரிஹரன் ஹரிணி குரலில்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போடுறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
8: ஏட்டுத்துக்கும் இசைமானம் பரப்பிக் கொண்டிருக்கிறது இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். நேரம் 10:31. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இன்று பாடகி ஹரிணி பாடிய பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கீர்கள் நேர்களே. தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்திடலாம். பழைய பத்திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில், எஸ் வி பாலசுப்ரமணியம் ஹரிணி குரலில்.

தேவாய இசையில் ஹரிஹரன் ஹரிணி குரலில் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து பாடல் வலிக்க கேட்டோம். இது எனக்கு பிடித்த பாடல். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ஹரிணி ஜிவி பிரகாஷ் இசையிலும் குரலிலும் மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசியுங்கள் நேர்களே.

நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம். இன்று பகல் 1:10 என்னுயிர் தோழி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து அலைவரிசைகளிலும் மதுரை வானொலியின் படைப்பாக என்னுயிர் தோழி கேளுங்கள் நேர்களே, வாங்க பேசலாம். ஊட்டச்சத்து உணவு முறைகளும் குறித்து ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் வைஷ்ணவி சதீஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு அதனைத் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். கண்களை பாதுகாப்போம் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிறைவாக உங்களுக்காக வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள், இதில் வாட்டர் கலரிங் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களே. இன்று பகல் 1:10 என்னுயிர் தோழி மதுரை வானொலியின் படைப்பாக. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 10:51:27. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். சாமராய் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி குரலில்.

ஒழித்த இந்த பாடலுடன் இனிதே நிறைவுபட்டது எனக்கு பிடித்த பாடல். இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி பாடகி ஹரிணி அவர்களின் பாடல்களின் தொகுப்பாக வலம் வந்தது நேர்களே. உங்களுக்கும் பிடிக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வைஷ்ணவி. தொடர்ந்து கேட்கலாம் மதுர தென்றல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய முற்பகல் வணக்கம் நேர்லே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் புதிய பாடல்களின் தொகுப்பாக. இது மதுர தென்றல். முதல் பாடலாக விளம் வருகிறது தேடி திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: உதயம் NH4 திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் சைந்தவி குரலில் ஒரு அருமையான பாடல் கேட்டு ரசித்தோம் நேர்களே. இது மதுர தென்றல். தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். ஜீவா திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பவ்யா பண்டிட் குரலில்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் குரலில் நிமிர் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இது மதுர தென்றல். மதுரமான பாடலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். நேரம் 11:20. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். பிரதீப் குமார் குரலில் கபாலி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசியுங்கள் நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நிலையத்தின் நேரம் 11:33. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தொடரி திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன், வந்தனா ஸ்ரீனிவாசன் குரலில்.

துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து பாடல் விளிக்க கேட்டோம் ஹரிஹரன் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில். இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். மதுரமான கானங்களோடு இணைந்திருக்கிறோம். இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 11:48 நிமிடத்தில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் நண்பகல் 12 மணி.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
0: நேரம் நண்பகல் 12 மணி 1 நிமிடம் 30 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 12:10 இசை மேடை, இதில் டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 என்னுயிர் தோழி மதுரை வானொலியின் படைப்பாக எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம். இதில் ஊட்டச்சத்தும் உணவு முறைகளும். ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் வைஷ்ணவி சதீஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம், கண்களை பாதுகாப்போம் தகவல்கள். நிறைவாக உங்களுக்காக வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள் குறித்து வாட்டர் கலரிங் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுநர் சபிதா பாண்டியன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல் கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரத்தென்றல், 2:40 விளையாட்டு.

0: பட்டு அரங்கம். இதில் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடன் நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. மாலை ஒளிபரப்பில் 5:30 மதுரத்தன்றில், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள். குஷி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தன்றில், 6:55 சேவை செய்திகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், இதில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டி விவசாயி பி எஸ் பாலமுருகன் அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா, இதில் தாதாபாய் நவ்ரோஜி அவர்களின் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் மதுரை தெப்பக்குளம் தியாகராஜ கல்லூரி மாணவி அனிதா. தொடர்ந்து ஆசிரியர் தின உரை வழங்குகிறார் மாணவி ஜமுனா ராணி. எட்டு மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்து செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு, உடன் ஆர் சதீஷ்குமார் வயலின், என் மனோஜ் சிவா மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தமன் கஞ்சிரா. 10:45 கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள், காலத்தால் அழியாத காவிய கானங்களாக கேட்டு மகிழலாம் நேர்களே. இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேர்மும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவுபெறும் நேர்களே. நிகழ்ச்சியும் நேர்மும் கேட்டோம். தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. India continues to extend all possible assistance to Nepal in the ongoing rescue and relief efforts. The fifth Indian aircraft carrying relief and rescue assistance has departed for Nepal today. In a social media post, External Affairs Minister Dr. S. Jayashankar said that the aircraft is carrying an 11-member rescue team equipped with specialized equipment along with 5.5 tons of essential medicines. Meanwhile, a 19-member Indian forensic team has begun analyzing DNA samples alongside forensic experts to assist in identifying people affected by the recent flash floods in Nepal. The Indian Embassy said that the team commenced the analysis at the Nepal Police Central Forensic Science Laboratory and the National Forensic Science Laboratory in the Kutmaltar area of Kathmandu Valley. According to the Nepal Police, 1,068 people have been recovered by yesterday evening, of which 400 had been only partial remains, complicating the identification process. The police said 4,606 people remain unaccounted for, including 583 foreigners, raising concerns that the death toll could increase further. Prime Minister Narendra Modi will address the valedictory session of Departmental Summit of Jal Shakti Ministry in New Delhi today. The two-day departmental summit commenced yesterday is the first in a series of departmental summits envisioned by the Prime Minister to strengthen the spirit of Team India and deepen cooperative federalism. The summit is bringing together centre and states to deliberate on critical sectoral priorities and evolve time-bound action plans. The government has reduced the stock holding limit for sugar dealers from 4,000 quintals to 2,000 quintals, effective from the 15th of this month till the 30th of November this year. The new stock limit is aimed to curb hoarding and speculative trading, protect consumer interest by ensuring adequate availability and price stability. At present, a stock holding limit of 4,000 quintals on sugar dealers across the country is effective from 1st of August this year. The Enforcement Directorate is conducting search operations at 14 premises in connection with the alleged fraud in toll collection at the National Highways Authority of India, NHAI plazas. The searches

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் நண்பகல் 12:10:26.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ராமபான என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சாவேரி ராகம், ஆதிதாளம்.

0: நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம். இன்று பகல் 1:10 என்னுயிர் தோழி மதுரை வானொலியின் படைப்பாக கேட்கலாம் நேர்களே. இதில் வாங்க பேசலாம் ஊட்டச்சத்தும் உணவு முறைகளும் குறித்த ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் வைஷ்ணவி சதீஷ் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் கண்களை பாதுகாப்போம் தகவல்கள் கேட்கலாம். நிறைவாக உங்களுக்காக வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள், இதில் வாட்டர் கலரிங் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள். இன்றிரவு 8:30 இது நம்ம ஏரியா. இதில் தாதாபாய் நவ்ரோஜி பிறந்தநாள் உரை வழங்குகிறார் தெப்பக்குளம் தியாகராஜ கல்லூரி மாணவி அனிதா. அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் தின உரை வழங்குகிறார் மாணவி ஜமுனாராணி. இரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் காயத்ரி வெங்கட்ராகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் வயலின், என் மனோஷ் சிவா மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தமன் கஞ்சிரா. 10:45 பழைய பாடல்களின் தொகுப்பாக நட்சத்திர கீதங்கள் கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நிகழ்ச்சிகளை இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் தொடர்வது. தமிழர் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்காவுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டமைப்பு நிதி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு, சுற்றுலா, தனியார் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்ததாக அவர் கூறினார். G20 நிதி அமைச்சர்கள் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக திருமதி நிர்மலா சீதாராமன் உலக வங்கி தலைவருடன் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பல்வேறு கட்டமைப்புகளை மேம்படுத்த கடனுதவி பெறுவது குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட்டது. G20 நிதியமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஐரோப்பிய யூனியனின் பொருளாதார ஆணையர் திரு வால்டிஸுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. முன்னதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தென்கொரிய துணை பிரதமர் திரு கூ யுன்னுடன் இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் நடைபெறும் G20 நிதி அமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக பேசிய அவர், உலக அளவிலான நெருக்கடியின் போதிலும் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ந்து வருவதாக கூறியுள்ளார். நிலையான முதலீடு, ஏற்றுமதி, சேவைத்துறையில் வளர்ச்சி மூலம் இந்தியா பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாகவும் திரு அஜய் பங்கா தெரிவித்தார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்த விமானத்தில் 11 பேர் அடங்கிய மீட்புக் குழுவினர் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் 5.5 டன் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கார்கிலில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்தார். கார்கில் பகுதி மக்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்த பாஸ்போர்ட் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அஞ்சல் துறையும் இணைந்து இந்த சேவை மையத்தை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மிசோரமில் பள்ளிகளுக்கு இடையேயான தூய்மை போட்டி தொடங்கியுள்ளது. மிசோரம் பசுமை பள்ளி இயக்கம் சார்பில் நடைபெறும் இந்த தூய்மை இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்தும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வழிவகை செய்கிறது. இதன் மூலம் பள்ளி மாணாக்கரிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாநில நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சப்தங்கா தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஆசிரியர்கள் மாணாக்கருடன் இணைந்து தூய்மை விழிப்புணர்வு இயக்கத்தில் பங்காற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விபத்துக்குள்ளானவர்களின் குடும்பத்தினருக்கு காப்பீட்டுத் தொகை அளிக்கப்படும் என்று இந்தியன் வங்கியின் மேலாளர் திரு ராஜ்சேகர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட், பாம்பு கடிச்சோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகியோ அது மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அவங்க ஃபேமிலிக்கு உதவுற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து 70 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி PMJJBY வருஷத்துக்கு 436 ரூபா, அது வந்து 50 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து என்ரோல் ஆகிக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் நேச்சுரல் டெத்து ஆக்சிடென்ட் எந்த விதமாக அவங்களுக்கு ஒரு இருப்பு ஏற்படும் போது நம்ம கவர்மெண்ட் மூலமாக வந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு ஆள் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் மூலமாக இருந்தானா SBI-லையும் 2 லட்சம், JBI-லையும் 2 லட்சம் உங்களுக்கு கிளைம் ஆகும்.
0: இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: எங்கள் வீட்டுக்காரர் சின்ன ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்தியன் அக்கௌண்ட் இருக்கு, அதில் இன்சூரன்ஸ் மூலியமா 2 லட்சம் கிடைச்சிது. எனக்கு 2 சின்ன குழந்தை இருக்கிறாங்க, ஒரு பாப்பாவுக்கு 1 வயசு, ஒரு பாப்பாவுக்கு 3 வயசு இருக்கு. அந்த காசு வந்து அவங்க பேர்ல போட்டிருக்கேன், அவங்க படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகுது.
4: அண்ணா இறந்து நேர ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு 1.5 மாசத்துக்குள்ள கிளைம் பண்ணி கொடுத்துட்டாருங்க சார். எல்லாமே இந்தியன் பேங்க் மூலியமா எனக்கு 2 லட்சம் ரூபா வந்திருக்குங்க. பசங்க சின்னவங்களா இருக்காங்க, ஒரு 2 லட்சம் ரூபா கிடைச்சது வந்து அவங்களுக்கு அடுத்து ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணணும் அதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அவங்களுக்காக சேவிங்ஸ்ல போட்டு வச்சு காலேஜுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட செய்ய ரொம்ப உதவியா இருக்குங்க.
0: பீகாரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பகல்பூர் மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கங்கை ஆற்றின் ஓரங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாழ்வான இடங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு விஜயகுமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சாரன், வைஷாலி, அவுரங்காபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மிசோரமில் தொடர் கனமழை காரணமாக சிருளி பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வட சவுண்டியி பகுதியில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் பந்தார் அப்பாஸ், கோர்முஸ், ஜிரோஃப்ட் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய ஊடகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ராணுவ மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலில் வீடுகள் சேதமடைந்ததாகவும் 4 பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்தால் ஈரான் மீது மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று அமெரிக்க

0: அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் சியு ஜென்னை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி ஷர்மாவும் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-3, 11-2 என்ற செட் கணக்கில் எகிப்தின் மரியம் மெட்வாலியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரமித் டாண்டன் 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் கத்தாரின் அப்துல்லாவை வென்றார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 23-21 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சோய்கி ஓங்கை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு மற்றொரு ஆட்டத்தில் அன்மோல் கார்பும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா கூறியுள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, ஆகாஷ்வாணி சென்னை. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்றும் நாளையும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் இந்நாட்களில் பலத்த காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 14-16 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.4-1.6 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 15-16 வினாடிகளுக்குள் அலைகள் 1.3-1.5 மீட்டராக உயரக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரிய தலை முதல் வெம்பார் வரை 16-19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2-1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகள் கரையை தொடும் வேகம் 1.4-1.7 மீட்டராக இருக்கக்கூடும். சென்னை பகுதிகளில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை வினாடிக்கு 1.3-1.6 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். கடலூர் கடலோர பகுதிகளில் கிள்ளை முதல் மூர்த்தி புதுக்குப்பம் வரை 1-1.1 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். காஞ்சிபுரம் கடலோர பகுதிகளில் 1.3-1.5 மீட்டராக அலைகள் கரையை தொடும் வேகம் இருக்கும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை வினாடிக்கு 1-1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். ஆந்திரப்பிரதேசத்தில் கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் 1.5-1.9 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். நெல்லூர் கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1.6-1.6 மீட்டராக அலைகள் கரையை தொடும் வேகம் இருக்கும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் 0.9-1.5 மீட்டராக இருக்கும். குண்டூர் கடலோர பகுதிகளில் 1-1.6 மீட்டராக அலைகள் கரையை தொடும் வேகம் இருக்கும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 0.8-1.4 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை. எம்எல் ஸ்ரீகாந்த் குழுவினர் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் சுத்த சத்வானந்தா. இசை டி கே ஜெயராமன்.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா.
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பி இருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
0: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதோட அதை சரியான முறையில எப்படி எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்ற ஆரோக்கியமற்ற உணவு உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல நம்ம மனநலத்தையும் பாதிக்குது. அதனால இந்த ஊட்டச்சத்து வாரத்துல உணவுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி, ஊட்டச்சத்தும் உணவு முறைகளும் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட காத்திருக்கிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் வைஷ்ணவி சதீஷ் அவர்கள். ரொம்ப ஆரோக்கியமான உணவா இருந்தா கூட அதை நம்ம எடுத்துக்கிற முறையை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.
1: கண்டிப்பா, எல்லா உணவுலையுமே ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கிழங்கு வகைகள் எடுத்துட்டோம்னா கார்போஹைட்ரேட் மாவு சத்து அதிகமா இருக்கு. அதே இது பயறு பருப்பு வகைகள் எடுத்துட்டோம்னா புரதச்சத்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபுட்லயுமே நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ யார் யாருக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் தேவைப்படுதுன்றத கரெக்டா அனலைஸ் பண்ணி அந்த பர்சன்ஸ் அந்த ஃபுட் அதிகமா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் நல்லா இருக்கும், அவங்க ஹெல்த்தியா லைஃப் லாங் இருக்கலாம். ஸோ எவ்வளவு தூரத்துக்கு ஃபுட்டை கரெக்டா நம்ம சூஸ் பண்றோமோ அதே மாதிரி அதை குக் பண்ற விதமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே எதுல தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரெஷர் குக்கிங்னு நம்ம நினைச்சிட்டு நிறைய வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாயில் பண்றோம், அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணி கீழே ஊத்திடும். ஸோ அந்த தண்ணியை எடுத்து வச்சு அது ஒரு சூப்பாவோ இல்ல குழந்தைங்களுக்கு வந்து அது தண்ணிக்கு பதிலாக அது ஒரு ஊட்டச்சத்து நிறைஞ்சதா இருக்கனால நம்ம அதை கொடுக்கலாம். ஸோ யார் யாருக்கு என்னென்ன ஃபுட்டு தேவையோ நியூட்ரியன்ஸ் தேவையோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ கரு சுமக்கும் தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இப்போ நம்ம பிரெக்னண்டா இருக்கும் போது எடுத்துக்கிற சாப்பாடு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்படி எடுத்துக்கிறது இல்ல.
1: கண்டிப்பா,
0: அப்ப தாய்ப்பால் கொடுக்கறவங்க வந்து என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும்?
1: இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாரும் பிரெக்னண்டா இருக்கிறப்ப பார்த்து பார்த்து சாப்பிடுவோம், டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறைய காரணங்கள்னால ஃபுட்டு மேல கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிடும். முக்கியமா எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கமின்மை, அதுக்கப்புறம் நம்மளோட பிள்ளைங்களை பாத்துக்கணும், ஒர்க் ஸ்கெடியூல். ஸோ இதனால வந்து ஃபுட்டு வந்து ப்ராப்பரா எடுத்துக்காதனாலே அவங்களுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைக்கிறது இல்லை. எவ்வளவு தூரத்துக்கு பிரெக்னன்சி அப்ப இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி லாக்டேட்டிங் பீரியட், அதாவது பால் கொடுக்கும் நேரத்திலையும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லா திங்ஸுமே வச்சு நல்லா சாப்பிட்டோனாலே நம்மளுக்கு பால் நல்லா ஊறும். சப்போஸ் இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா கேலக்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் சொல்லுவோம் நாங்கள். ஸோ டெக்னிக்கலாக கேலக்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா பால் ஊறும் ஃபுட்ஸ். ஸோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்க்குறப்ப பெருஞ்சீரகம், நம்ம வீட்டிலேயே இருக்கல பெருஞ்சீரகம், வெந்தயம், கீரை வகைகள், பாதாம்,

0: அப்புறம் எல்லா ப்ரோட்டீன் சோர்ஸ் எக்கு நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண பண்ண பால் நேச்சுரலாகவே ஊறிடுது. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு ஃபுட்டு நம்மளால கரெக்டாக எடுத்துக்க முடியலை, நமக்கு நிறைய ஒர்க் ஸ்கெடியூல் இருக்கு, ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னா இந்தந்த ஃபுட்ஸை வந்து நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம், பேபிக்கும் ப்ராப்பரான நியூட்ரிஷன் நமக்கு வந்து போகும்.
1: அதே மாதிரி இப்போ அடிக்கடி நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம் என்னன்னா ப்ரீமெச்சூர் பேபி குறைந்த மாதத்திலே வந்து குழந்தை பிறந்தது, அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து ரீசெண்டாக அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். அந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆரம்ப கால உணவுகள் வந்து எப்படி இருக்கும்?
0: ஆக்சுவலாக ப்ரீ டேர்ம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ முன்னாடிலாம் வந்து குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. இன்கேஸ் இப்பயும் அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி அதிகமா இருக்கனால அது அவ்வளவா வெளியில தெரியறது இல்ல, அவங்களுமே ஹெல்தியா வந்துறாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம். லைக் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரீ மெச்சூர்ட் பேபியா இருந்தாலும் ஓகே, நார்மல் டேர்ம்ல பிறந்த பேபியா இருந்தாலும் எக்ஸ்க்ளூசிவா 6 மந்த்ஸ்க்கு பிரஸ்ட் ஃபீடிங் கம்பல்சரி. சோ எல்லா நியூட்ரியன்ட்ஸுமே மதர்ஸ் மில்க்ல இருந்து தான் வரும், ஆன்டிபயாட்டிக்ஸ் அதுல தான் நிறைஞ்சிருக்கு. சோ மதர்ஸ் மில்க் எக்காரணத்தை கொண்டும் நிப்பாட்ட கூடாது, கண்டிப்பா எக்ஸ்க்ளூசிவா 6 மந்த்ஸ் கொடுக்கணும். எக்ஸ்க்ளூசிவ்னு நம்ம சொல்றப்ப தண்ணி கூட சேர்க்காம அந்த குழந்தைகளுக்கு வெறும் பால் மட்டும்தான், தாய்ப்பால் மட்டும்தான் போகணும், தண்ணி நம்ம கொடுக்க கூடாது. முன்னாடி காலத்துலலாம் 3 மந்த்ஸ் முடிஞ்சு 4 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சாலிட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்து WHO கைட்லைன்ஸ் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் என்னென்னா 6 மந்த்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக வந்து பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும் தான். ஸோ ஆஃப்டர் 6 மந்த்ஸாக நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரீ டேர்ம் பேபிஸ்க்குலாம் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க நேச்சுரலாகவே வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, பிலோ 2 தான் இருப்பாங்க, 1.2, 1.9 அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேபிஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து அயன் ஃபார்ட்டிஃபைட் சீரியல்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ அயன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபுட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன கொடுக்கலாம், எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை மேஷ் பண்ணி கொடுக்கலாம். பியூரிட் ஃபார்மில் இருக்கிறது நல்லது. இன்கேஸ் நம்ம இப்போ செர்லாக் அந்த மாதிரி நம்ம போகிறோம் அப்படின்னா அயன் ஃபார்ட்டிஃபைட் சீரியல்ஸாக இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ பீடியாட்ரிக் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் ஒவ்வொரு பேபியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ப்ரீ டேர்ம் அப்போ என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்துச்சு, மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபுட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்.
1: இப்போல்லாம் வந்து உடல் பருமன் அப்படின்றது வந்து ரொம்பவே சர்வசாதாரணமாக போச்சு. அதுக்காக ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, சாப்பிடாம பசி எடுத்தா கூட சாப்பிடாம பசிய கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த உடம்ப வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க எடுக்கிற முயற்சி வந்து சரியா இல்ல அந்த மாதிரி இல்லாம வேற என்ன முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்களேன்.
0: இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன்றது ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. கண்டிப்பா குழந்தைங்கள்ல இருந்து நம்ம உணவு முறையில வந்து கரெக்டா இல்லாத அவங்க எல்லாருக்குமே வந்து வெயிட் கெயின் ரொம்ப அதிகமாயிருச்சு. இதுக்கு முக்கியமான காரணமா நான் என்ன பாக்குறோம் அப்படின்னா அஸ் அ டயட்டிஷியனா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்து இப்ப ஈஸியா அவைலபிளா இருக்கு, பாக்கெட் ஐட்டம்ஸ் நிறைய அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்காங்க, ரெண்டு பேரண்ட்ஸுமே ஒர்க் பண்ண போயிருப்ப ஈஸியாக எது எது கிடச்சி குக் பண்ண முடியுமோ, ஒரு ஃப்ரை கேக்குதா அந்த குழந்தை டக்குன்னு எண்ணெயில் பொரிச்சதை வச்சு கொடுக்கறது. ஸோ இது வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் மெயின் ரீசன் ஒபிசிட்டி வர்றதுக்கான காரணங்கள். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிடாம உடம்ப குறைக்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ற தாட் மட்டும்தான் இருக்கு. ஒரு சில பேருக்கு தான் வந்து வெயிட்டை வந்து கரெக்டான முறையில் நம்ம குறைக்கணும்ன்றது முக்கியமாக இருக்கு. இதுக்கு வந்து அவேர்னஸ் ஒரு காரணம், யாருக்குமே ப்ராப்பரா ஒரு புரிதலே இல்ல வெயிட் லாஸ் எப்படி பண்ணணும்ன்றது. அண்ட் இந்த சாப்பாடு விட்டுட்டு உடம்ப குறைக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது உடம்புல. அது உடனே தெரியாது, ஒரு 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அதை தெரிய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமா நம்ம சொன்னோம்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. இப்போ நம்ம மேஜரா நம்ம பேசக்கூடியதே வந்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடு மட்டும்தான். ஸோ இந்த சாப்பாடு முறையை ஸ்கிப் பண்றதுனால ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது. ஸோ இதனால நிறைய பின்விளைவுகள் வருது லேட்டர் லைஃப்ல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, சாப்பிடாம இருந்தா வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு. பட் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பிளாட்டிங் ஆகுது, கேஸ் ட்ரபிள் வருது. ஸோ கட் இஷ்யூ ஆகறாக தூக்கமின்மை, முடி உதிர்தல், ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்ப கால சிம்டம்ஸ். ஸோ இப்பயே நம்ம சுதாரிச்சு அதை நம்ம மாத்தலைனா கண்டிப்பா வந்து பின்னாடி பெரிய பிரச்சனை வரும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய டயட்டிஷியன்ஸ் இருக்காங்க, இப்போ ஆன்லைன்ல நிறைய அவைலபிலிட்டிஸ் இருக்கு. ப்ராப்பரான ஒரு ஹெல்த் கேர்ட்ட கன்சல்ட் பண்ணி, ஒரு டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணி உங்க பாடிக்கு என்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும், எவ்வளோ கேஜி ரெடியூஸ் பண்ணணும் உங்க ஹைட்டுக்கு, ஸோ இதெல்லாத்தையும் ப்ராப்பரா கைடன்ஸ் எடுத்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ அப்பதான் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும் எந்த கான்சிக்வன்சஸும் இல்லாம.
1: இப்போ ஒரு சிலர் நாங்க சொல்லி கேள்விப்படுறோம், நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்குல்ல அதுல வந்து கலோரிகள் வந்து கணக்கு பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க, அதை எப்படி வந்து அதை கால்குலேட் பண்றது?
0: ஒரு ப்ரொஃபஷனலால தான் அதை வந்து அனலைஸ் பண்ண முடியும். இப்போ ரைஸ்ல எல்லாராலையுமே வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஜென்ரலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பிளேட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல காப்பங்கு சாதமும் மிச்சம் அரைப்பங்குக்கு காய்கறிகள் பழங்கள் எடுத்துட்டு இன்னொரு காப்பங்குக்கு வந்து நம்ம பருப்பு பயிர் வகைகள் எடுத்துக்கிறது கம்ப்ளீட் மீலா இருக்கும். ஸோ இந்த பிளேட் அந்த கான்சிக்வன்ஸ் வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே பெட்டர் தான் அது.
1: இப்போ நீங்க சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு கேள்வி கேட்க சந்திக்கணும்னு தோணுது. அதாவது நம்ம

0: கேள்விப்பட்டிருக்கோம், காலையில வந்து ஃபுல் வயிறுக்கு சாப்பிடணும், மதியம் வந்து மீடியமாகவும், நைட்டு வந்து இன்னும் கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: ஆக்சுவலாக இது வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றது ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லிடுறேன். நம்மளோட மெட்டபாலிசம், நம்மளோட டைஜஷன் பவர் வந்து மார்னிங் இருக்கிற ஆக்டிவ்னஸ் மாதிரி நைட் இருக்காது. ஸோ பாடிக்கு வந்து ரெஸ்ட்ன்ற டைம் வந்து நைட்டு மட்டும் தான். ஸோ மார்னிங் இருக்கிற ஆக்டிவ்னஸ் நைட் இருக்காது இல்லை, நம்ம நேச்சுரலாகவே நம்ம பாடி அப்படி தான். ஸோ ஆக்டிவாக இருக்க டைம் மெஜாரிட்டி நிறையா ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நிறையா ஃபுட்ஸ்னால் கேலரி ரிச்சாக இருக்கிற மாதிரி, அதாவது ஹெவியாக இருக்க மாதிரி, சிறுதானியமாக இருக்கட்டும், இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்ற பொங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம். மதியம் அரிசி சார்ந்த உணவும் காய்கறிகளும் எடுத்துக்கிறது நல்லது. நைட்டு வந்து கோதுமை சார்ந்த உணவு எடுத்துக்கிறது இன்னும் நல்லது, ஏன்னா அது கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து நிறைஞ்சிருக்கும் வயிறு.
0: அதாவது ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போல்லாம் வந்து 10-12 பிள்ளைங்களை வச்சு நல்லபடியாக வளர்த்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ 1-2 தான் வச்சுருக்கோம். ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை கொடுக்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். டக்குன்னு வேணாம்னு சொல்லிடுறாங்க, ஜங்க் ஃபுட்ஸ் தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் வந்து நாங்கள் கொடுக்கறது, அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்ஸ் சொல்லுங்களேன்.
1: இதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு எங்கள் வீட்டிலே வந்து சொல்லுவாங்க, அம்மா எப்படி

0: சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்ப ஒன்னு ரெண்டு தான் வச்சிருக்கோம். ஆனா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான உணவுகளை கொடுக்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். டக்குன்னு வேணாம்னு சொல்லிடுறாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரியான உணவுகள் வந்து நாங்க கொடுக்கறது, அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்ஸ் சொல்லுங்களேன்.
1: இதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நானே சொல்றேன். ஆக்சுவலா வந்துட்டு எங்க வீட்லயே வந்து சொல்லுவாங்க, அம்மா எப்படி சாப்பிடுறாங்களோ அதே மாதிரிதான் குழந்தை சாப்பிடணும். ஆஸ் எ பேரண்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும். ஏன்னா நம்ம பேரண்டா ஒதுக்குற ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ஸும் ஒதுக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும், இது நம்ம ப்ரிப்பேர் பண்ண நம்ம சாப்பிட மாட்டோமே, அப்ப நமக்கு வேற ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ கிட்ஸ் வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸோட எக்ஸ்போஷர் வந்து பை பர்த்ல இருந்தே அவங்களுக்கு அதிகமா இருக்கு. நம்ம வந்து ஒர்க் முடிச்சுட்டு போறோம், டுவெல் லைஃபை நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஹோம் லைஃபையும் ஒர்க் லைஃபையும் நம்மளால அஸ் அ பேரண்டா பேலன்ஸ் பண்ண முடியாததுனால நம்ம நிறைய வந்து ஈஸிலி ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஃபுட்ஸ் வாங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நூடுல்ஸ் இருக்கு. ஸோ அதுல நான் வெஜிடபிள்ஸ் போட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொன்னாலுமே நூடுல்ஸ்ல இருக்கிறது வேக்ஸ் தான். ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரெகுலரா கன்சியூம் பண்ற மாதிரி ஃபேமிலிஸ் இருந்தாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அதோட டைஜஷன் வந்து ரொம்ப வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுல இருக்க டாக்ஸின்ஸா இருக்கட்டும், அந்த குழந்தைங்களோட வயிற்று பகுதியில் இருக்க அந்த மசில்ஸ் எல்லாத்தையும் அதை வந்து இருகலா மாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் ஜங்க் ஃபுட்ஸோட எக்ஸ்போஷரை வந்து அஸ் அ பேரண்டா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இனோவேட்டிவா நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம். லைக் பீட்ரூட்டை வந்து அரைச்சு நம்ம தோசையில ப்ரிப்பேர் பண்றது, பீஸாக்கு பதிலாக சப்பாத்தியில அந்த மாதிரி டாப்பிங்ஸ் போட்டு கொடுக்கறது, நான்வெஜ் விரும்புற குழந்தைங்களா இருந்தால் டெய்லி எக்கு சேர்க்கலாம், சிக்கன்ல நிறைய ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ வந்து எக் ஆட் பண்ணி புட்டிங் ப்ரிப்பேர் பண்ணாங்க, எல்லாமே ஹோம்மேடா இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர். நீங்க நம்ம கடையில வாங்குறதுலாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் கலந்துருப்பாங்க. ஸோ ஹோம்மேடா இருக்கிறது 100% ஹெல்தி.
0: இப்போ இந்த கிளைமேட்டுக்கு, இப்போ வந்து சம்மர், இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகள் சொல்லுங்களேன்.
1: ஆக்சுவலாக சம்மராக இருந்தாலும் வின்டர் எந்த சீசனாக இருந்தாலும் ரைஸ் வந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் இருக்க கார்ப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்தியான கார்ப்ஸ் தான். நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அதிகமாக இருக்குது. ஸோ ரைஸ் எடுத்துக்கிறது பெட்டர் எந்த கிளைமேட்டாக இருந்தாலும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சம்மருக்கு ஃபுட்ஸ் நம்ம பார்க்குறப்ப ஹைட்ரேட்டடாக தண்ணி சத்து அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு சம்மர்னோடனே ஃபஸ்ட்டு தோன்றது என்னென்னா வேர்த்து கொட்டும். ஸோ ஸ்வெட்டில் வந்து டாக்ஸின்ஸ் எவ்வளோ தூரம் வெளியேறுதோ அதே அளவுக்கு நம்ம பாடியில் வந்து ஹைட்ரேஷனும் குறையுது, தண்ணி சத்தும் குறையுது. ஸோ இதனால யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். டீஹைட்ரேஷன்னால நம்மளுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வாதம் மாதிரி கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீர் சத்து அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அது எதுலலாம் இருக்குன்னா நம்ம சாப்பிட்ற சொரக்காய், பீர்க்கங்காய் அந்த மாதிரி காய்கள் இருக்கு. வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், சாலட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா தண்ணி பழம் எடுத்துக்கலாம் ரெகுலராக, அண்ட் இளநீ குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் ரெகுலராகவே நம்ம இப்போ வெளியில் போகிறோம், ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக இளநீ வாங்கி குடிக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குல்ல, நொங்கு கிடைக்கும் இந்த சீசனில். ஸோ நொங்கு நிறைய எடுத்துக்கலாம். அண்ட் அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே சேர்த்துக்கிறது மட்டும் நம்ம கான்சியஸாக இருக்கக்கூடாது. ஸோ அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா முக்கியமாக ஸ்பைஸியாக இருக்க ஃபுட்டு, ரொம்ப காரசாரமாக இருக்க ஃபுட்டை வந்து இந்த டைமில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சம்மர் சீசனில் டைஜஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் வென் கம்பேர் டு வின்டர் சீசன். குளிர்காலத்தில் நம்ம எல்லாரும் க்ளோஸ்டு சர்க்கிளே நம்ம இருக்கிறப்ப நமக்கு வந்து தண்ணி தாகமும் குறைஞ்சிரும், அதே நேரத்தில் பசி அதிகமாயிட்டே இருக்கும். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண பண்ண பசிக்க தான் செய்யுமே தவிர தண்ணி நம்மளுக்கு குடிக்கணும்னு தோணவே தோணாது. ஸோ டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால வந்து என்னென்னா ஸ்பைசி ஃபுட்ஸை கம்மி பண்ணிட்டு மட்டன் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு நான்வெஜ் எடுக்கணுமா, நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிட்லாம். ஏன்னா சிக்கன் எல்லாரும் சூடு எப்படி வெயில் காலத்தில் சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. என்ன சூடாக இருந்தாலுமே அதில் இருக்க ப்ரோட்டீன் கண்டென்ட் மாதிரி வேற எந்த இதுலையுமே நம்மளுக்கு அவைலபிள் இல்லை. அதில் இருக்கிறது குட் சோர்ஸ். ஸோ அதனால சிக்கன் எடுத்துக்கலாம். அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி சீரகத்தண்ணி, இளநீர் அந்த மாதிரி நிறையா நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிக்கலாம், கரெக்டாக இருக்கும்.
0: அதே மாதிரி இப்போ நமக்கு சன்லைட்ல இருந்து தான் விட்டமின் டி கிடைக்குது.
1: கண்டிப்பா.
0: ஸோ இப்போ அந்த விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்க என்ன மாதிரியான சாப்பாடு வந்து சேர்த்துக்கலாம்?
1: விட்டமின் டி குறைபாடு வந்து இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ வர கிளைண்ட்ஸ் எல்லாத்திட்டையுமே நாங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்றப்ப யாருமே விட்டமின் டி கால்சியம் ரொம்ப ரேராக தான் பார்ப்பாங்க. ஆனால் நான் வந்து என் கிளைண்ட்ஸ் கிட்ட வந்தாங்கன்னா பேசிக்காக இருக்க ஹெல்த் டெஸ்ட்ல விட்டமின் டி கம்பல்சரியாக வச்சிருப்பேன். கண்டிப்பாக வந்து 10 to 8 பேருக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கோவிடுக்கு அப்புறம் அதுவும் ரொம்ப ஹைக்காக போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்குது, க்ளோஸ்டு சர்க்கிளில் தான் இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம யாரும் பிள்ளைங்களை வெளியில் விளையாட விடுறதில்ல, நம்மளுமே கம்ப்ளீட்டாக உள்ளே தான் இருக்கும். ஸோ சன்லைட் எக்ஸ்போஷர்ன்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஃபுட்டில் என்ன தான் நம்ம பேலன்ஸ் பண்ணாலும் வெளியில் போய் நம்ம சன்லைட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏர்லி மார்னிங் வாக் வந்து கண்டிப்பாக தேவை. சப்போஸ் ஏர்லி மார்னிங் நம்மளால் வாக்கிங் போக முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம இப்போ இந்த துணிக்காயை போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குக்காவது நம்ம வந்து வெயில் நம்ம மேல படுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். சாப்பாடு வந்து மேஜரா பார்த்தோம்னா நான் வெஜிடேரியன் சோர்சஸ் டெய்லி ஒரு எக் கூட எடுத்துக்கலாம், டிபெண்டிங் அப்பான் யுவர் வெயிட். அது வந்து இப்ப நான் சொல்றது ஜென்ரல், ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் அது வேரி ஆகும்.

0: இருக்கும். ஸோ நம்ம அதை ப்ரொஃபஷனல் கிட்ட கேட்டு தான் கன்சல்ட் பண்ண முடியும். நட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், பாதாம், பிஸ்தா, அப்புறம் இந்த சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஃபிளாக் சீட், சியா சீட்ஸ், அந்த மாதிரி சீட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டா விட்டமின் டி டெஃபிஷியன்சிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம்.
1: முன்னாடியெல்லாம் வந்து கண்ணாடி போட்டிருக்கவங்களை பார்க்குறதே வந்து கொஞ்சம் அபூர்வம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ஒரு 2 பேர் தான் வந்து கண்ணாடி போடாமல் இருக்காங்க. கண் பார்வை திறனுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
0: நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கண்ணாடி யூஸ் பண்ணுற குழந்தைங்க வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அதுக்கு மேஜர் ரீசன் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆனது மட்டும் கிடையாது, கேட்ஜெட்ஸ் யூசேஜும் அப்படின்றதும் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா முன்னாடி காலத்தில் வந்து எல்லா பிள்ளைங்களும் விளையாடுவாங்க, ஆஸ் எ பேரண்டாக நம்மளே அந்த மிஸ்டேக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ன பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா விட்டமின் ஏ நிறைந்த சத்து நிறைஞ்ச வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேரட்டு, பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, பப்பாளி, ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் நிறையா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. எல்லாருக்குமே இருக்கிற பயம் என்னன்னா என் குழந்தை இதெல்லாம் சாப்பிடாது, இதெல்லாம் எப்படி நான் கொடுக்கறது அப்படின்னு. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல இன்ஃபியூஸ் பண்ணி நம்ம கொடுக்க ட்ரை பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தோசையில, சப்பாத்தியில, ஸோ இது மாதிரி இன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்கலாம். எதுலையுமே இல்லை அப்படின்னா சாண்ட்விச்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அதுல வந்து ஹோம்மேட் மைனஸ், நம்ம வீட்டிலே மைனஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ லிங்க்ஸ் இருக்கு. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணோம், அந்த டேஸ்ட் தான் அந்த குழந்தைங்க விரும்புறாங்க. அந்த மைனஸ் டேஸ்ட், டொமேட்டோ சாஸோட டேஸ்ட், இதுதான் குழந்தைங்க கேட்கறாங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி நம்ம வெஜிடபிள்ஸை எந்த ஃபார்மேட்ல கொடுத்தாலும் கண்டிப்பாக எல்லா குழந்தையும் சாப்பிடுதான் செய்யும். ஸோ சாண்ட்விச் வெரைட்டிஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் அப்படி எடுத்துக்கலனா ஜூஸாக அடித்து கண்டிப்பாக நம்ம குடிச்சே ஆகணும்னு அஸ் அ ஃபேமிலியாக நம்ம அதை வந்து என்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணணும்.
1: சரி, இப்போ வந்து பெண்கள் சந்திக்கிற அடுத்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை பார்க்குறோம், அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சர். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: நான் இது வந்து சொல்கிறதுக்கு வந்து முக்கியமாக வந்து ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜஸில் என்னோட கிளினிக் நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சப்போ எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து அபோவ் 45 தான் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே வராங்க, ஸ்பெஷலி வந்து விமன் வராங்க அதிகமாக இப்போ ரீசெண்டாக வராங்க. என்ன ரீசன்க்காக வராங்கன்னு பார்த்தா இர்ரெகுலர் மென்சஸ், இதுதான் வந்து மேஜராக வராங்க. அண்ட் ஹார்மோன் மாற்றங்கள் நிறைய நம்ம பாடியில் இப்போ நடக்குது. ஃப்ரம் பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறது ஒரு 20 வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டிகள், பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு டெஃபிஷியன்சி, ஸோ இதெல்லாம் நிறையா வராங்க. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா மேஜராக நம்ம பார்க்குற மாதிரி அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இல்லாமல் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு மெயின்டைன் பண்ணுறோம், நம்மளோட ஹீமோக்ளோபின் எந்த அளவுக்கு நார்மல் ரேஞ்சில் வச்சிருக்கோமோ பீரியட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே நார்மல் ஆகிடுது. ஸோ இர்ரெகுலர் மென்சஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அயன் டெஃபிஷியன்சி அனீமியா தான் மேஜர் ரூட் காஸ். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அண்ட் ஆல்சோ கால்சியம் கொஞ்சம் ரிச்சாக இருக்க ஃபுட்ஸ் லைக் பால், இப்போ யாருமே பால் குடிக்கிறது இல்லை, எல்லாருமே வெயிட் கான்சியஸாக இருக்கனால பால் அவாய்ட் பண்ணுறோம். ஸோ பால் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதில் இருக்க கால்சியமும் அண்ட் மித்த ப்ரோட்டீன்ஸும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருக்க அமினோ ஆசிட்ஸ் மாதிரி வேற எந்த ஃபுட்டுலையுமே நம்மளுக்கு ஈஸி அப்சார்பபிள் கிடையாது. ஸோ மில்க் இஸ் அ கம்ப்ளீட் ஃபுட்டு நம்ம ஏன் சொல்கிறோம், ஸோ அதில் எல்லா நியூட்ரியன்ஸுமே ஈஸியாக நம்ம பாடியில் அப்சார்ப் ஆகிக்கணும். ஸோ கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கணும். அயன் ஃபார்ட்டிஃபைடாக இருக்க ஃபுட்ஸ், அயன் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ரெகுலராக நம்ம டயட்டில் ப்ராக்டிஸ் பண்ண இர்ரெகுலர் மென்சஸ் நார்மலாக இருக்க விட சரியாயிடும். அண்ட் ஜங்க் யூசேஜை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸில் ப்ரிப்பேர் பண்ண லைக் மைதாவில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்க பிரெட், பரோட்டா அண்ட் பாஸ்தாஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஸோ இன்கேஸ் அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸில் நான் அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்குன்னா லிமிட் பண்ணிக்கோங்க யூசேஜ். அண்ட் இன்னொன்று நீங்கள் கேட்டது வந்து பிரஸ்ட் கேன்சர். ஸோ பிரஸ்ட் கேன்சர் வந்து இப்போ நிறையா ஈஸியாக எல்லார்ட்டையும் பார்க்க முடியாது. ஒரு 10 எடுத்தோம்னா அதில் ஒரு 4-3 கண்டிப்பாக பிரஸ்ட் கேன்சர் இருக்குது. ஸோ இதுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் ஜென்ரலாக சொல்கிற மாதிரி ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் சில பேருக்கு வருதுன்னா ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் இது மேஜராக வருது. ஸோ கண்டிப்பாக 30 மேலே இருக்கவங்க அவங்க கைனகாலஜிஸ்ட்டை வந்து இயர்லி ஒன்ஸ் ஆகுது இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
1: இப்போ அதே மாதிரி எல்லாருமே வந்து நல்லதை தேடி தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது சிறுதானிய உணவுகள் தேடி போகிறாங்க. ஸோ அதுவுமே வந்து காலை நேரத்தில் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
0: சிறுதானியம் வந்து ஏன் ஃபஸ்ட்டு காலையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா அதுக்கு வந்து டைஜஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ நைட் நம்ம எடுத்துக்கிறப்ப நம்ம பாடி ஆல்ரெடி டயர்டில் இருக்கப்போ சிறுதானியத்தை செமிக்கக்கூடிய தன்மை இருக்காது. ஸோ அதனால் நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன், டயரியா, ஏதாவது ஒரு வயிற்று சம்மந்தமான உபாதைகள் வரலாம். ஸோ அதனால தான் சிறுதானியத்தை காலையில் எடுத்துக்க சொல்கிறோம். சிறுதானியத்தை வந்து நம்ம தோசையாக எடுத்துக்கலாம், சப்பாத்தி ஃபார்மேட்டில் போட்டுக்கலாம், இல்லை கூல் மாதிரி கிண்டி சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லாம் சத்து மாவு கரைச்சி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட யூசேஜை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். எடுத்துக்கணும்னு வச்சுட்டே இருக்கிறத விட கண்டிப்பாக வந்து அதை இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, ரேட்டுமே ரொம்ப நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப ஹை காஸ்ட்லாம் கிடையாது, எல்லாராலையும் ஈஸியாக அஃபோர்டபுள் தான் அது. ஸோ மாவு சத்தை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க லைக் டயபெட்டிக்காக இருக்காங்க, ஹார்மோன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, பிசிஓடி நீர்க்கட்டிகள் ப்ராப்ளம் இருக்குது லேடிஸ்க்கு அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்த சிறுதானியத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லாமே ப்ராப்ளம்லாம் கியூர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
1: இப்போ ஒரு சிலரை நம்ம பார்க்குறோம், நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம்,

0: நம்ம பாக்குறதுக்கும் ஒரு மாதிரி வெளிரி தெரிவாங்க இல்லையா, சோ அப்ப தோற்றத்துல வந்து வெளிரி தெரிவாங்க அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ரத்த சோகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
1: ரத்த சோகை வந்து வெறும் அனிமியா, அதாவது அயன்னால மட்டும் வரதில்ல, விட்டமின் B12 அப்படின்ற ஒரு கான்செப்ட், ஒரு நியூட்ரியன்ட் இருக்கு, அது கம்மியா இருந்தாலும் நம்மளுக்கு கண்டிப்பா வந்து இந்த ரத்த சோகை வரதான் செய்யும். சோ அது இட்ஸ் எ டைப் ஆஃப் அனிமியா, பெர்னிஷியஸ் அனிமியா அப்படின்னு சொல்லி நாங்க டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லுவோம். சோ அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நட்ஸ் எடுத்துக்கலாம், மீன் வகைகள் அதிகமா எடுத்துக்கலாம், இந்த சால்மன் டியூனா நிறைய சொல்றோம்ல நம்ம, இந்த கிழங்கா மீன், சோ அந்த மாதிரி மீன் வெரைட்டிஸ் அதிகமா எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நமக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கு, ரொம்ப பேலா இருக்கு, நம்ம ஸ்கின் வெளிரி தெரியுது அப்படின்னா சிம்டம்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆக ஆக நம்மளுக்கு இஷ்யூஸ் அதிகமா தான் ஆகும். ஸோ லைக் கொஞ்சம் டயட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்கேஸ் அது சரியாயில்லைன்னா நம்ம மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு நல்ல டாக்டரை வந்து நீங்க அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுத்துக்கிறது தான் செய்யணும்.
0: ஸ்போர்ட்ஸ்ல இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான சீப் அண்ட் பெஸ்ட்,
1: சீப் அண்ட் பெஸ்டா இப்போ நமக்கு சொல்லக்கூடியது வந்து மில்க் சோர்ஸ் சொல்லலாம், பனீர் சீஸ் இந்த மாதிரி சோர்ஸஸ் சொல்லலாம். அண்ட் இன்கேஸ் அதை எடுத்துக்க முடியலன்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு சுண்டல், நம்ம வீட்டுல சாப்பிட்ற பருப்பு பயிர் வகைகள்லயே எல்லா ப்ரோட்டீன்ஸுமே நம்மளுக்கு அவைலபிளா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா மதியத்துக்கு வந்து பருப்பு கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சுண்டல் இல்லைன்னா ஸ்ப்ரௌட்ஸ் ரெடி பண்ணி டெய்லி எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைச்சிடும்.
0: ரொம்ப ரொம்ப அருமையா நாங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள நேரமா மாத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: இதுவரை ஊட்டச்சத்தும் உணவு முறைகளும், இதில் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் வைஷ்ணவி சதீஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

அம்மா மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா. முத்தண்ணே கொஞ்சம் தேங்காய் உடைச்சி துருவிட்டு வாங்களேன். காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது, கழுவி நறுக்கணும்.

0: ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கணும்.
1: உணர்த்திடுமே விழா கால உணவு நம்மாயுளையே கூட்டுமம்மா மண் பானை உணவு.
0: கீரை நிறம் வராம இருக்கணும்னா கொஞ்சோண்டு வெள்ளத்தை சேர்த்துக்கணும், கொஞ்சம்தான்.
1: ஒவ்வொரு உணவும் தன்தனி சிறப்பு, சமையல் வாழ்க்கை தத்துவம் இருக்கு. தீர தீரனா தீர தீரனா தீர தீரனா தீர தீரனா.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: செப்டம்பர் 2ஆம் தேதியான இன்று உலக தென்னை தினம். தென்னை உற்பத்தியின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிக்கவும் அதன் பொருளாதார மதிப்பை எடுத்துக்காட்டவும் ஆசிய பசிபிக் பிராந்தியம் முழுவதும் உள்ள தென்னை விவசாயிகளை கொண்டாடவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் நம் கண்களை பாதுகாப்போம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் ஃபோன், டிவி, சிஸ்டம்னு எதையுமே தவிர்க்க முடியலை இல்லையா? அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு விதத்துலையாச்சும் இது மூணுல ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதாவது இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் இது நம்ம வாழ்க்கையோட ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அதனால முடிஞ்சவரை இதை தவிர்க்கணும், அல்லது தவிர்க்க முடியாத பட்சத்தில் குறைக்கவாது முயற்சி செய்யணும். அப்படி இதனால நம்ம என்னென்ன இழந்திருக்கோம் அல்லது இழக்க நேரிடும் அப்படின்னு பார்ப்போமா? நம்ம கண்கள் எப்பயுமே ஈரத்தன்மையோடு இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய கண்களை வச்சு நம்ம ஒரு வெளிச்சத்தை பார்த்துட்டே இருக்கும்போது அதனால ஏற்படக்கூடிய ஹீட்டில் நம்ம கண்கள் வறண்டு போகும். அப்போ அந்த சூழ்நிலை அடிக்கடி நீடிக்கும் போது பார்வை மங்கலாகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனை குனிஞ்சு தான் பார்க்குறாங்க. அப்படி பண்ணுறனால கழுத்து வலி, முதுகு வலி இதெல்லாம் கூட ஏற்படும். இந்த மாதிரி நம்ம உடம்பை பாதிக்கக்கூடிய டிவி, மொபைல் ஃபோன், சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கிறது நல்லது. அப்படி தவிர்க்க முடியாத பட்சத்தில் இப்போது மொபைல் ஃபோனோ சிஸ்டமோ தொடர்ந்து நம்ம பார்க்குற மாதிரியான சூழ்நிலை அப்படின்னா 20-20-20 அப்படின்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது 20 நிமிஷம் தொடர்ந்து மொபைல் ஃபோனோ சிஸ்டமோ பார்த்தோம்னா 20 அடி தூரம், அதாவது 6 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை 20 வினாடிகளுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த 20-20-20 ரூல். அதே மாதிரி மொபைலோ அல்லது சிஸ்டமோ பார்க்கும்போது நைட் மோட் அல்லது ப்ளூ லைட் ஃபில்டர் யூஸ் பண்றது நல்லது. அதிகமான ஒளியோ இருளோ நம்ம கண்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட இடைவெளி இருக்கிறது நல்லதான். அப்புறம் இதனால நம்ம மென்மையான உறுப்பான கண்கள் தான் ரொம்ப பாதிக்கிறனால கண்களுக்கு பயிற்சி செய்யறதும் தினமும் 7-8 மணி நேரம் தூக்கமும் அவசியம். அப்புறம் முக்கியமா எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம அடிக்ட் ஆகாம பாத்துக்கணுங்க.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள். இதில் வாட்டர் கலரிங் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள்.
1: நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் கலரிங். ஆக்சுவலாக வாட்டர் கலரிங்குமே வந்துட்டு இப்போ பென்சில் ஸ்கெட்சிங்க்கு சொன்ன மாதிரி இப்போ நம்ம கேவ்ஸில் அந்த வால் பெயிண்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வால் பெயிண்டிங்கில் வந்து நமக்கு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அந்த வழியாக ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை அவங்களுக்கு ஒரு மெசேஜஸ் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவோ நம்ம வந்து கொண்டு வந்தது தான் அந்த காலத்துலேயே வந்து பெயிண்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மேனுஸ்கிரிப்டை வந்து ஒரு இல்லஸ்ட்ரேட் ஒரு கிரியேட் பண்ணணும், ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணும், ஒரு லெட்டர் பர்பஸ்க்கு அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் வந்து வாட்டர் கலரிங். ஸோ அது வந்து 19th and 18th century வந்துட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா வாட்டர் கலரிங்னாலே நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரஷ்ஷு வந்து நமக்கு ஒரு ஒரு ஹேர் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் அதுக்கு என்ன டைப் ஆஃப்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனிமல் ஹேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பிளான்ட் ஃபைபர் ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பெயிண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற ப்ரஷ்ஷஸ் வந்து யூஸ் பண்ணுற இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அனிமல் ஹேர், பிளான்ட் ஃபைபர், பிளான்ட்டோடைய அந்த இதை வச்சு, அதுக்கப்புறம் ஃபெதர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ நிறைய நம்ம ப்ரஷ்ஷஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஈவன் ஃப்ளாட் ப்ரஷ்ஷஸ் சொல்லுவாங்க, ரவுண்ட் ப்ரஷ் சொல்லுவாங்க, ஃபில் பர்த்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ளாட் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரஷ்ஷஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பெயிண்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ. ஸோ இப்போ வாட்டர் கலரிங்லேயே வந்துட்டு இப்போ நம்ம ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ஒரு பெயிண்டிங்கை வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுறது பேஸ் வந்து அக்ரலிக் பெயிண்டிங். ஸோ அக்ரலிக் பெயிண்டிங்க்கும் வாட்டர் கலரிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வாட்டர் கலர் பெயிண்டிங்கில் வந்து நம்ம ஃபுல்லி வாட்டர் ஒரு சப்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுப்போம். பட் அக்ரலிக் பெயிண்டிங்கும் சேம் வாட்டர் யூஸ் பண்ணி மீடியம் யூஸ் பண்ணுறது தான். பட் என்னன்னா இதில் வந்து கலர் வந்து நமக்கு ஒரு அதில் விட கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியாக ஒரு எக்ஸாக்டாக ஒரு நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கணும் அப்படி ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து அக்ரலிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அக்ரலிக் பெயிண்டிங் பேசிக்காக இதில் பண்ணுவோம் அப்படின்னா கேன்வாஷ் போர்டில் பண்ணுவோம். ஸோ கேன்வாஷ் போர்டு வந்து எப்படி நம்ம பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு லினன் கிளாத் மாதிரி கவர் பண்ணி அதைத்தான் வந்து கேன்வாஷ் போர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். அதாவது ஈவனாக ஒரு ஃபேப்ரிக் கிளாத்தில் நம்ம வந்து பண்ணுறதை வந்து ஒரு காட்டன் பேஸாக கொடுத்து கவர் பண்ணியிருக்கிற ஒரு போர்டில் பண்ணுறது பேர் தான் கேன்வாஷ் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற கலரிங் பேர் தான் அக்ரலிக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாட்டர் கலருக்கும் இதுக்குன்னு டிஃப்ரென்ஸும் பார்க்கும்போது வாட்டர் கலரிங்கில் வந்து வாட்டர் ப்ரூஃபாக ஈவன் நம்ம வாட்டர் கலரிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சக்கப்புறம் வாட்டர் பட்டுச்சு அப்படின்னா அது வந்து வாட்டர் ப்ரூஃபாலாம் இருக்காது, அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அக்ரலிக் பெயிண்டிங்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், ட்ரையானதுக்கப்புறம் வாட்டர் பட்டாலும் அதில் வந்து எந்த நமக்கு அழிகிற மாதிரிலாம் எந்த இதுவும் நடக்காது.
0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். செட்டிநாடு, நடுவூர், சின்னசேலம் அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இன்று மாலை உரையாற்றுகிறார். மழைநீர் சேகரிப்பில் மக்கள் பங்கேற்பு, ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2ம் கட்ட முன்னெடுப்புகள் உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இதனிடையே 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வரும் பெல்ஜியம் பிரதமர் பார்ட் டி வெபருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான தடையற்ற குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், மீஞ்சூரில் நாள் 1க்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அமைக்கப்படும் என்றார். ஆவடி மாநகராட்சியில் அனைத்து வீடுகளுக்கும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மதுரை, கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள், 20 பேரூராட்சிகளில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்படும். பழமையான 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை சீரமைக்க முதல் கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்க 410 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மதுரை மாநகராட்சியில் நவீன பாதாள சாக்கடை கழிவுநீர் மேலாண்மை பணிகளுக்காக 2,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாகர்கோவில் மாநகராட்சியில் விடுபட்ட மற்றும் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளிலும், குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த 236 கோடி ரூபாய் செலவிடப்படும். திருநெல்வேலி, சேலம் மாநகராட்சிகளில் 547 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவிலிருந்து எரிசக்தி உற்பத்தி செய்யும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். சென்னை உட்பட அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 1,850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். திருச்சி, திருப்பூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் 130 கோடி ரூபாய் செலவில் பெரிய பூங்காக்களும், மாநிலம் முழுவதும் 175 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பூங்காக்களும் அமைக்கப்படும். ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை இணைய வழியில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்படும் என்றார். கடந்த ஆட்சிக் காலங்களில் தங்களது கோரிக்கைகளுக்காக அமைதியான முறையில் போராடிய விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மனிதநேய அடிப்படையில் திரும்பப் பெறப்படுவதாகவும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர், விழுப்புரத்தில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைய உள்ளதாக கூறினார். ஆம்பூர் மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவ சிகிச்சை வழங்க வசதிகள் செய்யப்படும். பன்ருட்டி மருத்துவமனையில் பாம்புக்கடி, நாய்க்கடி போன்றவற்றிற்கு மருந்துகள் வழங்கப்படும் என்றார். லால்குடி புள்ளம்பாடியில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்துவதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றார். அனைத்து மருத்துவமனைகளில் மின்னணு தகவல் பலகை அமைக்கப்பட்டு பாம்புக்கடிக்கு எந்தெந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை வழங்கப்படும் என்ற விவரங்கள் அதில்

0: இடம்பெறும் என்றார். நெல்லை, திருச்சி, தருமபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் புதிய செவிலியர் கல்லூரிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார்.
1: திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் தலா 100 இடங்கள் வீதம் ஆண்டுக்கு மொத்தம் 600 பிஎஸ்சி நர்சிங் பட்டய இடங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6 செவிலியர் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நிதியிலிருந்து நடத்திட தொடர் மற்றும் தொடரா செலவினமாக ரூபாய் 270 கோடி முன்மொழியப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள மருத்துவர் காலி இடங்களே இருக்கக்கூடாது என்பதன் அரசோட கொள்கை. ஒரு சில இடங்கள் இது இருக்கு, நிச்சயம் எங்கெங்கெல்லாம் அந்த வேகன்சி இருக்கோ அது ஃபில் செய்யப்படும்.
0: சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள். தமிழகத்தில் 6000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள சேதமடைந்த கோவில்கள் புனரமைக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் காணாமல் போகும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார். கடலில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் விரைவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். கடல் வளத்தை பெருக்கும் நோக்கத்தில் கடலோர மாவட்டங்களில் செயற்கை மீன் குஞ்சுகள் உறைவிடங்கள் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 24 அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். செட்டிநாடு, நடுவூர் மற்றும் சின்னசேலம் ஆகிய அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு பிரிவுகளை நிறுவி புறக்கடை முயல் வளர்ப்பை ஊக்குவிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தமது மானிய கோரிக்கையின் போது பேரவையில் தெரிவித்தார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பன்றி வளர்ப்பு பண்ணைகள் அமைக்கப்படும் என்றார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 30 மெட்ரிக் டன் திறன் கொண்ட நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி பதப்படுத்தும் ஆலை அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 17 அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். விஞ்ஞானபூர்வமான கன்று வளர்ப்பு மற்றும் இனவிருத்தி மேலாண்மை பணிகள் 10 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். பேரவையில் பால்வளத்துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராமப்புறங்களில் கொள்முதல் செய்யப்படும் பாலின் தரத்தினை பாதுகாக்க 25 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 60 தொகுப்பு பால் குளிர்விப்பான்கள் மற்றும் 40 தொகுப்பு குளிர்விப்பு நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டப்படும் என்றார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கரின் மனநலனை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆலோசனை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இம்மையம் செயல்படும் என்றார்.
3: திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலிங் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். கவுன்சிலிங் சென்டரில் போகும்போது ஒரு காம் அட்மாஸ்பியர் இருக்குமோ, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக அந்த கவுன்சிலர்கிட்ட உரையாடி அவங்களோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கும். டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அத்தனை ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் சப்போர்ட் கொடுத்து அவங்கள வந்து இந்த போதை பழக்கம் இதிலிருந்தெல்லாம் அவங்கள மாற்றி ஒரு நல் வாழ்வுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சிப்போம்.
0: தர்மபுரியில் அதிநவீன புதிய ஆதார் சேவை மையம் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 250க்கும் மேற்பட்டோர் பயனடையும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் ஆதார் சம்பந்தமா யாருமே வந்து எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாம இருக்கிறதா இந்த சென்டர் ஓபன் பண்ணிருக்கோம். இந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் ஒரு நாளைக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஆதார் சென்டர் வந்து மார்னிங் 9:00 to 6:00 வரைக்கும் ஒர்க் பண்ணும். 365 நாள் நம்ம இங்க வந்து ஆதார் பயன்படுத்திக்கலாம். ஆதார் சம்பந்தமான எல்லா விதமான அப்டேட்டும் நம்ம இங்கே கொடுக்கலாம். இப்போ எல்லா வசதியும் இந்த சென்டரில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் சம்பந்தமாக எதுவுமே வந்து பிரச்சனை இல்லாமல் நீங்கள் முடிச்சுட்டு போகலாம். நீங்கள்
0: விநாயகர் சதுர்த்தி வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையிலான மூலப்பொருட்களை கொண்டு பல்வேறு வடிவங்களில் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த ஈகை பகுதியில் 3 அடி முதல் 11 அடி வரை பல வகையான வடிவில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. பேப்பர் கூழ் மற்றும் மரவள்ளி

0: கிழங்கு கலவையுடன் சிலைகள் தயாரிக்கப்படுகிறது. சிலை மீது அடிக்கப்படும் பெயிண்ட் உட்பட அனைத்தும் எளிதில் கரையக்கூடியவையே. கடல் வாழ் உயிரினங்களுக்கு எவ்வித தீங்கும் இதனால் ஏற்படாது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். செட்டிநாடு, நடுவூர், சின்னசேலம் அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் பகல் 1:55:25. மெல்லிசையில் பாரதியார் பாடல் கேட்கலாம். வெள்ளை தாமரை எனத் தொடங்கும் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். மதுர தென்றலில் முதல் பாடலாக ஒரு ஓடை நதியாகிறது திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ராஜேஸ்வரி குரலில்.

மதுரை தென்றலில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம், நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திலிருந்து.

நூறாவது நாள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்டோம். எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில். இது மதுரை தென்றல், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசை ஜாலமாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது மதுரை தென்றல், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களையே.

0: ஒழித்த இந்த பாடலுடன் இனிதை நிறைவு பெற்றது மதுரத்தென்றல்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயம் எட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும்.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

0: 40:30 ಆಕಾಶವಾಣಿ.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்கள். வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: சொல்லுங்க மேடம், ரொம்ப யங் ஏஜ்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க எங்களுக்கு சொல்லும் போதே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு புக்கே போடுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க. இப்ப நேர்கள்கிட்ட நம்ம தகவல்களை பகிர்ந்துக்கும் போது உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி இந்த கேம்குள்ள என்டர் ஆனீங்க, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
3: அண்ணா வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர். ஸோ அப்பா வந்து அதனால் நானும் டென்னிஸ் விளையாடணும். நான் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட். ஸோ டென்னிஸ் விளையாடினா நல்லாயிருக்கும்னு ஒரு இதில் என்னை 4 வயசுலேருந்தே டென்னிஸ் சேர்த்து விட்டாங்க. ஆனால் ஒரு 3-4 வருஷம் கழித்து எனக்கு வந்து கை விளையாட்டுகள் எதுவுமே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு நான் அத்லெட்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுக்கு வந்தேன். அப்போ வந்து தான் தெரிஞ்சது அப்பா ஒரு ட்ரிப்பிள் ஜம்பர். அவர் ஃபோட்டோஸில் காமிச்சாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் ட்ரிப்பிள் ஜம்ப் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால 5th படிக்கும் போது நான் ட்ரிப்பிள் ஜம்ப் லைக் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணேன் சார். அப்படிதான் வந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
2: ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும்போதே வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே நீங்கள் வந்து டென்னிஸ்குள்ளே இன்வால்வ் ஆயிருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேமுக்கு அடாப்ட் ஆயிருக்கீங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஈவன் தோ இட்ஸ் போத் ஆர் ஸ்போர்ட்ஸ், ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ஃபிட்னஸ் லெவல் ட்ரைனிங் ரெஜிம் இதெல்லாம் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா?
3: ரொம்ப டிஃபர்.
2: ஸோ எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதற்கான மனப்பக்குவமும் மென்டலி ட்ரெயின் ஆகிறது என்னென்ன டிப்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, இந்த விஷயங்கள் ஷேர் பண்ணுங்களா?
3: மென்டலாக வந்து நான் என்னென்னா நான் ஃபுல்லாக பிளாங்க் ஆகிட்டு இப்போ புது ஸ்போர்ட்டுக்கு போகிறோம். ஸோ அதனால எல்லாமே புதுசாக இருக்கும்னு. ஃபிசிக்கலாக வந்து எனக்கு நான் 5th ஸ்டார்ட் பண்ணதுனால சின்ன வயசுனால எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா 7th வரைக்கும் நார்மலாக எப்படி வந்து மசில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஈவெண்ட்டுன்னு எங்களை சூஸ் பண்ணவே விட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நான் லாங் ஜம்ப் தான் பண்ணேன். ஏன்னா லாங் ஜம்ப் பண்ணால் தான் ட்ரிப்பிள் ஜம்ப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும்னு ஒரு இதில் வந்து என்னை ஃபஸ்ட்டு லாங் ஜம்பர் ஆக்கிட்டு நான் ஒரு 10th 11th போல தான் ட்ரிப்பிள் ஜம்பே ஆரம்பித்தேன்.
2: இந்த அத்லெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கேம்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி இந்த ட்ரிபிள் ஜம்ப் சூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக யார் இருந்தாங்க, உங்கள் கோச்சை பற்றி உங்கள் கோச் எப்படி உங்களுக்கு இதை ட்ரெயின் பண்ணாரு, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களா?
3: இப்போ வந்து ட்ரிப்பிள் ஜம்பர் அப்பா ஒரு ட்ரிப்பிள் ஜம்பர். ஸோ அதனால நம்மளும் ஒரு ட்ரிப்பிள் செகண்ட் ஜென்ரேஷன் ட்ரிப்பிள் ஜம்பர் அந்த இதில் வந்து நான் ட்ரிப்பிள் ஜம்ப் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன். அப்புறம் வந்து என் கோச் வந்து இஸ் ரொமேனியன் கோச்சு. அவர் வந்து SDIT மூலமா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் வந்து பெட்ரோஸ் பெட்ரோசியன். நான் 11th வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும் போது என்னை பார்த்து நீ நல்லா ட்ரிப்பிள் ஜம்ப் ஆகுவேன்னு சொல்லி ஒரு லாஸ்ட் இயர் போல தான் என்னை வந்து டீம்ல ஏற்றுக்கிட்டு நாங்கள் அப்படியே ட்ரைனிங் நல்லா போகுது.
2: நீங்கள் வந்து ஒரு சேனல் மூலமா வந்திருக்கீங்க, உங்கள் ஃபாதரோட கைடன்ஸ் இருந்துச்சு, உங்கள் அண்ணோட இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சுட்டு. இப்போ இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து எந்தெந்த அவென்யூஸை ப்ராப்பராக அப்ரோச் பண்ணணும்னு தெரியாமல் சும்மா அமெச்சூராக நிறைய நம்ம பார்த்துருக்கோம், ஜம்ப் ஆகட்டும் இல்லை ஹர்டில் ஜம்ப் ஆகட்டும், எல்லாமே வந்து பசங்க நேச்சுரலாக விளையாடிட்டு இருப்பாங்க. பட் இதை வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிற அளவுக்கு நம்ம போகணுன்றதுக்கு என்னென்ன வழிகள்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னென்ன அவென்யூஸ் அப்ரோச் பண்ணோம், கன்சர்ன்ட் வித் இந்த ட்ரிபிள் ஜம்ப் ஆகட்டும் இல்லை அத்லெட்டிக்ஸ் ஆகட்டும், என்னென்ன ப்ராப்பர் சேனல்ஸ் இருக்குது, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: அது வந்து அவங்க எப்படி வந்து ஒரு ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு மேஜர் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதை ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கணும் சார். அதுக்கப்புறம் வந்து டெக்காத்தலான்னு ஹெப்டாத்தலான்லாம் ஈவெண்ட்ஸ் இருக்குது. எப்படின்னா ஒரே இதில் வந்து 10 ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கும், லைக் ஜாவ்லின் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்துன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க மெயின் ஈவெண்ட் என்னன்னு அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம்.
2: இப்போ உங்களோட ஜேர்னி, பர்சனல் ஜேர்னியில் வந்து எப்படி வந்து நீங்கள் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டாக பண்ணிட்டு வந்தீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நீங்கள் ஏஷியன் கேம்ஸ் 20 வந்து சில்வர் மெடலிஸ்ட்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அடையிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: நான் வந்து 10th ட்ரிப்பிள் ஜம்ப் ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து என்னோடய பழைய கோச், இப்போ இருக்கிற கோச்சுக்கு முன்னாடி ஒரு கோச் இருந்தேன், அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நார்மலாக ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப வீக்காக தான் இருந்தேன் ட்ரிப்பிள் ஜம்பில். எனக்கு ஒரு 5-6 மாதம் ஆச்சு அந்த டெக்னிக்கே வந்து மாஸ்டர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சிஐஎஸ்சி

0: நேஷ்னல்ஸ், எங்கள் ஸ்கூல் நேஷ்னல்ஸ், எஸ்ஜிஎஃப்ஐக்கு முன்னாடி ஒரு நேஷ்னல்ஸ் நடக்கும். அதில் வந்து ட்ரிப்பிள் ஜம்ப் பண்ண வச்சாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரிப்பிள் ஜம்ப் வந்து ஒரு ஈவெண்ட்டில் பண்ணுறேன், அப்படியே இது அங்கே வந்து நேஷ்னல் ரெக்கார்ட் வைக்க முடிஞ்சது. அப்போ தான் வந்து எனக்கே தெரிய வந்துச்சு, ஓகே ட்ரிப்பிள் ஜம்ப் வந்து எனக்கு ஒரு நல்ல ஈவெண்ட்டாக செட் ஆகிருக்கு, இதில் நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா வரும்னு. அப்படியே போக போக நிறைய ஈவெண்ட்ஸ் ட்ரிப்பிள் ஜம்ப்னு வரும்போது நல்லா அச்சீவ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அதனால் எப்படி சொல்கிறது, இப்போது புதுசாக ருமேனியன் கோச் கிட்டே வந்து சேர்ந்ததுனால எனக்கு வந்து இன்னும் டெக்னிக்ஸ் பெட்டர் பண்ணி ஸ்ட்ரென்த்தை பெட்டர் பண்ணதுனால என்னால் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண முடியும் முடிஞ்சது ஏஷியன். இதில்
1: ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய லைஃப், அதாவது இந்த சைல்ட்ஹுட் டேஸ் அண்டு ஸ்கூல் டேஸ், அந்த டீனேஜ் ஏஜ், அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, இந்த டைம்லாம் வந்து லைஃப் வந்து எல்லாருக்குமே வந்து பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஸ்டடீஸ்க்கும் நார்மல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் பண்ணுறதுக்குமே. நீங்கள் வந்து ஒரு அச்சீவராக மாறும்பொழுது உங்களுடைய லைஃப் ருட்டீனை எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? கேமுக்காக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய டெடிக்கேஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: என்னோட ஈவெண்ட்டுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ஸ்பெஷலி ஸ்டடீஸே கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இதில் வந்து நிறையா ஃபோக்கஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல் டைமில் வந்து எனக்கு என்னோடய டீச்சர்ஸ், பிரின்சிபல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 பீரியட்ஸ் விச் இஸ் லைக் ஃபஸ்ட்டு பிரேக் வரைக்கும் எனக்கு ஓடி கொடுத்துருவாங்க. ஸோ மார்னிங் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபஸ்ட் பிரேக்குள்ளே ஸ்கூலுக்கு வர மாதிரி எனக்கு செட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ அதனால் வந்து நிறையா ஸ்டடீஸ், நிறையா சப்ஜெக்ட்ஸோட சாப்டர்ஸ்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 hour வந்து என் டீச்சர்ஸே, யாராச்சும் ஒரு டீச்சர் வந்து எனக்கு அந்த சப்ஜெக்டில் என்ன மிஸ் பண்ணன அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்போந்தான் எனக்கு வந்து திரும்பி ஈவினிங் ப்ராக்டிஸ் அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அதனால் ஸ்கூல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, என்ன விஷயமாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அது மெயினாக 12th போர்ட் ப்ராக்டிகல்ஸ் டைமில் தான் எனக்கு அப்போ ஈவெண்ட் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, நான் என்ன ஈவெண்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு திரும்பி வா, நம்ம உனக்கு தனியாக வந்து போர்டு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணலான அளவுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் காலேஜ் வந்தேன், காலேஜ் வந்து ஸ்கூல் விட இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ ஏதாச்சும் ஃபுல் ஓடியில் விடுறாங்க, நான் ஃபுல்லாக ட்ரைனிங்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி மட்டும் வச்சுருந்தாங்க, எல்லா இன்டர்னல்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல்ஸ் எக்ஸாம்ஸ் மட்டும் வந்து பார்த்தா போதும் அளவுக்கு. அப்புறம் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா, இப்போ என்னால் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாச்சும் வாங்க முடியலன்னா அவங்க வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏதாச்சும் ட்ராவல், அவுட் சைட் ட்ராவலாக இருந்தாலும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க சார். ஸோ நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இது எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் அடி வாங்கும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு ஒரு குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடச்சிருக்காங்க, புரிஞ்சுக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு விஷயமா இருந்தாலும். ஸோ அதனால சொல்லணும்னா, எல்லாமே சாக்ரிஃபைஸ் இருந்தாலும் என்னால் வந்து என் ஈவெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க எல்லாம்.
1: கண்டிப்பாக இப்போ நீங்கள் சப்போர்ட் சிஸ்டம் பற்றி பேசும்பொழுது எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த சப்போர்ட் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியம்.
0: ஆமாம்,
1: அதுவும் நீங்கள் வந்து உங்கள் சோஷியல் லைஃபை பேலன்ஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறது கண்டிப்பாக தேவை. இதில் உங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இன்னைக்கு ஆஸ்பைரிங் எந்த ஒரு இவெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டில் விளையாடணும்னு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அக்கோமடேட் பண்ணிக்கணும், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: என்னோட பேரண்ட்ஸ் தான் எனக்கு என்னோட 1 சப்போர்ட்டர்ஸ். என்னை வந்து அப்பா வந்து என்னை எங்கேயுமே தனியாக அனுப்ப மாட்டாங்க, என்னை வந்து ட்ரைனிங்கில் போய் விடுறது, அங்கேருந்து பார்த்துக்கிட்டு திரும்பி வந்து வீட்டில் விடுற அளவுக்கு அப்பா வந்து என்னை ரொம்ப பார்த்துக்கிறாங்க. அம்மா வந்து எல்லா ஆன்லைன் இது, இப்போ என்ட்ரி போடுறது, நம்ம எடிட் பண்ணுற வேலை எல்லாமே அம்மா பார்த்துக்கிட்டு, ஏதாச்சும் மிஸ் பண்ணனா கூட அம்மா வந்து சொல்லுவாங்க. அப்புறம் ஈவெண்ட் டைமில் வந்து பண்ணும் போது ரெண்டு பேரும், எந்த ஈவெண்ட்டும் மிஸ் பண்ணாமல் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. அங்கே வந்து நான் ஒழுங்காக பண்ணலனாலும் பரவாயில்ல, வந்து நின்று பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் சப்போர்ட்டர்ஸ், மெயினாக இவங்க ரெண்டு பேரும் தான். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேமிலியே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, அச்சீவ் பண்ணால் ரொம்ப ஆசையாக விரும்பி ரொம்ப பார்ப்பாங்க, எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஃபேமிலி பார்க்குறாங்கன்னு. யாரும் இப்போ வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணலை அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என் ஃபேமிலியில். இப்போ மற்ற அத்லீட்ஸோட பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம். ஏன்னா 100% சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸில் இருக்கிற அத்லீட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிசிப்ளின்டாக இருப்பாங்க, மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வராது. ஸோ ஸ்டடீஸும் அவங்க பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை ஒரு அத்லீட் வந்து இப்போ ரெண்டுத்தையும் அவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஜாப் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களே. இந்த ஸ்டடீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. பீப்புள் வந்து அதை எதுவும் சொல்ல முடியாது, ஸ்டடீஸ் இருக்குது இல்லை எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இப்போ நல்லா பண்ணுற அத்லீட்ஸ் இப்போது ஒழுங்காக ஒரு ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா எல்லா

0: அங்கேயும் வந்து SGIIT அவங்க வந்து ஒரு ஹாஸ்டல் வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கோச்சஸுன்னு செப்பரேட்டாக இது பண்ணி எல்லோரையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் போய் அங்கே கூட அவங்கள ஜாயின் பண்ண வச்சா கூட அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து வரி பண்ண வேணாம், நம்ம புள்ள வந்து ஏதாச்சும் பண்ணுறாங்களா இல்லையா, ஒழுங்காக ட்ரைனிங் பண்ணுறாங்களா, அந்த வரியே வேணாம். ஏன்னா அங்கே இருக்க கோச்சஸே வந்து இவங்கள நல்லா வந்து ட்ரைனிங் பண்ண வச்சு 100% பர்ஃபார்மன்ஸுன்னு ஒரு இது வந்து பண்ண வைப்பாங்க.
1: ஓகே, அடுத்ததாக இப்போ நீங்கள் இந்த கேம்னு எடுத்துக்கும்போது, இந்த ட்ரிபிள் ஜம்ப்னு எடுத்துக்கும்போது, இதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது? ஒரு என்ட்ரி லெவல் பிளேயர் வந்து அத்லெட் வந்து எந்த லெவலில் என்டர் ஆகணும், டில் அவங்க வந்து இந்த கேம்லேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
0: ஸோ ஆக்சுவலி வந்து ட்ரிபிள் ஜம்ப் வந்து இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இன்ஜுரி ரொம்ப ஜாஸ்தியாக வரும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஈவெண்ட் அது. அதனாலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 18 இருக்கிற வரைக்கும் உங்களால் ட்ரிபிள் ஜம்ப் அந்த ஈவெண்ட்டே அவங்களுக்கு இன்ட்ரடியூஸே பண்ணல. 20 வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரிபிள் ஜம்ப் ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாடி அந்த டைம் இன்னும் அந்த ட்ரிபிள் ஜம்ப்புக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகலன்னு சொல்லிட்டு வீக்காக இருக்கும், இன்ஜுரி ஜாஸ்தி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டர் ஏஜ் அந்த டைமில் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் பண்ணலான்னு மாதிரி அந்த ஈவெண்ட்டை இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ட்ரிபிள் ஜம்ப் வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸ் நேஷ்னல் ஸ்டேஜஸில் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் எல்லாரும் வந்து கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க, ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஈவெண்ட், எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட்ன்னு மாதிரி இருக்கும். ஸ்கோப் வந்து இஸ் த சேம் ஆஸ் ஆல் தி ஈவெண்ட்ஸ் இன் அத்லெட்டிக்ஸ், எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் ஜம்பர்ஸ்ன்னு வந்தால் ஜம்பிங் ஈவெண்ட் விச் லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் அப்படின்னு வந்தால் ட்ரிபிள் ஜம்ப் வந்து இன்னும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க, ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஈவெண்ட். மற்றபடி எவ்ரி திங் சேம் ஸ்கோப் தான்.
1: ஓகே, அண்ட் இதுக்காக வந்து நீங்கள் சொல்லும்பொழுது இதுக்கு ரொம்ப ட்ரைனிங் எடுக்கணும், இதுக்கான டெக்னிக்ஸ் கற்றுக்கிறது கஷ்டம்லாம் சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் வந்து உங்களுடைய நார்மல் ருட்டீன், டயட்ரி பிளான், இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்த்துக்கிறீங்க? ஈவெண்ட் வரும்பொழுது எந்த அளவுக்கு இன்னும் கான்சியஸாக இருக்கீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
0: நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து என்னோட டயட் பிளானை பார்த்துக்கிறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிஃபோர் ஈவெண்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் டயட்ரி கொடுப்பாங்க, ஆஃப்டர் ஈவெண்ட் ஒரு டைப் ஆஃப் டயட்ரி கொடுப்பாங்க. இதுலேருந்து வந்து நம்ம கரெக்டாக இருந்திருந்தால் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து பேசிக்லி ஒரு ஃபுடி, சாப்பிட ரொம்ப பிடிக்கும், டயட்டில் இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயம் எனக்குலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும் ஈவெண்ட்டுக்காகன்னு இருக்கும்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ், இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல்நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
4: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
3: ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாம உடல்நல சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
4: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
5: தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டி பெண்களுக்கான ஊட்டச்சத்து தேவைகள் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் எஸ் ஜனனி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். இன்று பிற்பகல் 3-2 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள். மகப்பேறு மருத்துவர் டாக்டர் எஸ் ஜனனி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பெண்களுக்கான ஊட்டச்சத்து தேவைகள் குறித்து அறிந்து கொள்ளலாம்.
6: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
7: பண்ணாதீங்க தம்பிகளா,
6: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
7: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
6: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டியை உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
7: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
6: சாலை விபத்துகள் பல நடக்கிறது விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
7: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
6: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
7: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
6: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
7: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர் 4 சென்டிமீட்டர், குடுமியான்மலை 3 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை 3 சென்டிமீட்டர், கீரனூர் 2 சென்டிமீட்டர், ஆலங்குடி, அன்னவாசல், திருமயம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் அதிகரித்து இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.6 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.6 டிகிரி செல்சியஸ். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தேவாலா, பார்வுட், மதுரை மாவட்டம் கல்லன்றி ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். அதிகள வெப்பநிலை திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று, நாளை திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் லேசானது மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 4ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 5ஆம் தேதியன்றும் இதே வானிலை தொடரக்கூடும். 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருக்கக்கூடும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்டு

0: களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வைஷ்ணவி. நன்றி நேயர்களே.

மாலை வணக்கம் அன்பர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரல் அமுதம்.

0: ஒருவன் நுட்பமான நூல்கள் பலவற்றை கற்றாலும் உண்மையை உணர்ந்து அறிகிற அவனது இயல்புத்தன்மைக்கேற்பவே அவனது அறிவின் அளவும் அமையும். குறள் எண் 373 அதிகாரம் ஊழ்.
1: நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும்.
0: ஒருவன் நுட்பமான நூல்கள் பலவற்றை கற்றாலும் உண்மையை உணர்ந்து அறிகிற அவனது இயல்புத்தன்மைக்கேற்பவே அவனது அறிவின் அளவும் அமையும். குறள் எண் 373 அதிகாரம் ஊழ்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் அன்பர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிதே ஆரம்பமாவது மதுர தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இசைக்கும் பாடல் 36 வயது நிலை திரைப்படத்திற்காக

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது இன்று ஒலிக்க உள்ள நிகழ்ச்சியில் பற்றிய தகவல்களை, நிகழ்ச்சியும் நேரமுமாய். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் குஷி திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக, 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி. மணிக்கு மண்ணும் மணியும் வெண்பன்றி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் விருதுநகர் மாவட்ட சிவகாசி விளாம்பட்டி விவசாயி PS பாலமுருகன் அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா. தாதாபாய் நவ்ரோஜி பிறந்தநாள் உரை வழங்குகிறார் தெப்பக்குளம் தியாகராஜா கல்லூரி மாணவி அனிதா அவர்கள். ஆசிரியர் தின உரை வழங்குகிறார் மாணவி ஜமுனா ராணி அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பானது இனிதே நிறைவு பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸுடன்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்ய.

0: வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும் அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:10. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு படமானது குஷி. குஷி திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து வரும் பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம், மகிழலாம்.

Thank you.

0: மாநில செய்திகள் சென்னையில் கேட்கலாம்.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலை ஊழல் வழக்கில் 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்குட் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் மின்சார வாகனங்களின் விற்பனை 51% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று சமயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கும் உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறப்பதற்காக முதலமைச்சர் சென்றதற்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணை காலதாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 100 நாட்களில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை தவேக அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடுகளுக்கு வகை செய்யும் திட்டங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கையை தவேக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சர்க்கரை ஆலையில் 4 பேர் மட்டுமே பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார்.

0: மையும் பெருமையும் வாய்ந்த இந்த சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்குவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்ய உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி கட்டாயம் என்பதை நீக்குவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்காக வேளாண் நிலங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்வதற்கான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள மசோதாவை மாநில அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ஜோதிராமன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்குதொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்குதொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: உலக தென்னை தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்னை விவசாயிகள் பங்கேற்ற கண்காட்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வாரூர், அரசம்பட்டி, போச்சம்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 30,000 ஹெக்டேர் நிலப்பரப்புகளில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தென்னை விவசாயிகள் தங்களுடைய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட சந்தைப்படுத்துதல் குறித்த உலக தென்னை தினமான இன்று மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது. விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை இயற்கையான முறையில் மக்களை சென்றடைய சேரும் வகையில் தென்னை உற்பத்தி பொருட்களில் இருந்து கலைநயத்துடன் கூடிய பல்வேறு பொருட்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இது பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த விவசாயிகள் மற்றும் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: விநாயகர் சதுர்த்தி வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதிகபட்சமாக 10 அடி உயர சிலை வரை இங்கு தயாரிக்கப்படுவதாக அப்பணியில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர் ராமலிங்கம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இங்க வந்து களிமண் பொம்மைகள் அதிகமாக செய்கிறோம். விநாயகர் சதுர்த்தி காலங்களில் வந்து பசுமை மாறாமல் களிமண் சிலையாக செய்து மற்ற இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது அதிகபட்சமாக ஒரு 10 அடி சிலைகள் வரைக்கும் இங்கே உற்பத்தி ஆகிறது. அந்த களிமண் வந்து இந்த விளாச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்மாயிலிருந்து எடுக்கிறோம். இந்த மண்ணானது தரமுள்ள மண்ணு. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக அதை பயன்படுத்தி வர்றதுனால புவிசார் குறியீடு போன ஆண்டு கிடைச்சிருக்குது. இதில் செய்யக்கூடிய சிலைகள் வந்து மிக சிறப்பாகவும் ஒரு தெய்வீகத்தன்மை உள்ளதுன்றதுனால விநாயகர் சிலைகள் வந்து அதை பயன்படுத்திட்டு வரோம்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கொசவன்பாளையம் கிராமத்தில் வரும் 9ஆம் தேதி மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அமூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மலர் செடிகளை நடும் பணியினை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் பிரிவுகளைச் சார்ந்த மாணவர்கள் மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திரு மோகன சுந்தரம் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்தில் பொன்னி சித்திரக்கடல் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை அரங்கை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகளின் உடைமைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஏதுவாக உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட அதிநவீன டிஜிட்டல்

0: லக்கேஜ் லாக்கர் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் சென்னை வருவாய் கோட்டாட்சியர் திரு ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேட்டன், சாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமர் வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-20, 21-13 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் காங்ஸோ ஸ்வைனை வென்றார். ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகலேஸ், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும், ராமேஸ்வரன் சதீஷ் இணையும் சமர்வீர் வைஷ்ணவ் இணையும் இரட்டையர் பிரிவுகளிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலை ஊழல் வழக்கில் 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் மாலை 6:40, இது ஆகாஷவாணி மதுரை. மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல் தரும் திரைசை கானங்கள்.

0: நேரம் 6:55 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெச். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது ஆகாஷ்வாணியின் சேவை செய்திகள்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விதி 110 கீழ் வெளியிட்ட சில முக்கிய அறிவிப்புகளும், பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், கால்நடை பராமரிப்பு துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதமும், அமைச்சர்களின் பதிலுரையும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று விதி 110 கீழ் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், சென்னை அடுத்த மீஞ்சூரில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் வகையில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மதுரை, கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள் மற்றும் 20 பேரூராட்சிகளின் குடிநீர் வசதிகளை மேம்படுத்துவதற்காக 1,000 கோடி ரூபாயும், பழமையான 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை சீரமைப்பதற்காக முதல்கட்டமாக 300 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் திறனை அதிகரிக்க 419 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், மதுரை மாநகராட்சியில் 40 ஆண்டுகள் பழமையான பாதாள சாக்கடை அமைப்பை சீரமைக்க முதல்கட்டமாக 2,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடப்பாண்டிலேயே பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். நாகர்கோவில் பகுதிகளிலும், சென்னை அடுத்த குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும், சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த 236 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகராட்சியில் 256 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மெகாவாட் திறன் எரிசக்தி உற்பத்தி செய்யும் வகையிலும், சேலம் மாநகராட்சியில் 291 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 மெகாவாட் திறன் உற்பத்தி செய்யும் வகையிலும் திடக்கழிவிலிருந்து எரிசக்தி உற்பத்தி செய்யும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்டு சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கவும் புதிய சாலைகள் அமைக்கவும் சென்னை உள்ளிட்ட அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 1,850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பேரவையில் அறிவித்தார். சென்னை மற்றும் பிற மாநகராட்சிகளிலும் 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பாதுகாப்பான சாலைகள், நடைபாதைகள் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும், மக்கள் இயக்கமாக 1 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருச்சி, திருப்பூர் மற்றும் புதுக்கோட்டை

சென்னை மாவட்டங்களில் 130 கோடி ரூபாய் செலவில் பெரிய பூங்காக்கள் அமைப்பதுடன் மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் 175 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் உள்ள பள்ளிகளில் 335 கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்றும் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் சென்னை மாநகராட்சியின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சிதம்பரம் நகரில் நடைபெறும் அருள்மிகு தில்லை நடராஜர் திருத்தேர் விழாவை சிறப்பாக நடத்திடவும் பக்தர்கள் இடையூறு ஏதுமின்றி சாமி தரிசனம் செய்யவும் 4 ரத வீதிகளில் குடிநீர் பாதாள சாக்கடை மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு கம்பிகளை தரைக்கடியில் கொண்டு சென்று வீதிகளை நவீன முறையில் சீரமைப்பதற்குரிய பணிகள் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும் கடலூரில் புனித டேவிட் கோட்டை முதல் வெள்ளி கடற்கரை வரை 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரம்பரிய நடைபாதை அமைக்கப்படும் என்றும் 50 கோடி ரூபாய் செலவில் கன்னியாகுமரி கடற்கரை பகுதி அழகுபடுத்தப்படும் என்றும் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். விதி 110 கீழ் மற்றொரு அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இம்மாதம் 15ஆம் தேதி முதல் இதற்கான வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு மே மாதம் வரையில் முந்தைய ஆட்சியின் போது விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறுவதற்கான அறிவிப்பையும் முதலமைச்சர் இன்று பேரவையில் வெளியிட்டார். ஜனநாயக உரிமைகளை மதிக்கும் இந்த அரசு மனிதநேய அடிப்படையிலும் ஜனநாயக கொள்கைகளின் அடிப்படையிலும் அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெற முடிவு செய்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கும் இந்த அரசு உறுதியாக நிற்கும் என்றும் தெரிவித்தார். பேரவையில் இன்று பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் கால்நடை பராமரிப்பு துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை இந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் திருமதி விஜயலட்சுமி திரு ஸ்ரீநாத் திருமதி கமலி ஆகியோர் தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் உறுப்பினர்கள் விபத்தினால் இறக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை 4 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறினார். அம்பத்தூர் பால் பண்ணை 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் கிராமப்புறங்களில் கொள்முதல் செய்யப்படும் ஆரம்ப நிலை ஆவின் தரத்தினை பாதுகாக்க 25 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 60 தொகுப்பு பால் குளிர்விப்பான்கள் மற்றும் 40 தொகுப்பு குளிர்விப்பு நிலையங்களுக்கான கட்டடங்கள் கட்டப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வெளியிட்டார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வெளியிட்ட புதிய அறிவிப்பில் கடலில் மீன்பிடிக்கும் போது காணாமல் போகும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் தினசரி உதவித்தொகை 350 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கடலில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள மீன்பிடி துறைமுக வளாகத்தில் அதிநவீன மீன் சந்தை அமைக்கப்படும். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு அங்கு விடுவிக்கப்பட்டும் மீட்க இயலாத படகுகளின் உரிமையாளர்களுக்கு 1,86,00,000 ரூபாய் நிவாரண உதவித்தொகையாக வழங்கப்படும். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் அணுகுச்சாலையை பாதுகாக்க பழைய கல் சுவர் சீரமைக்கப்பட்டு புதிய கல் சுவர் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 24 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வெளியிட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 30 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி பதப்படுத்தும் ஆலை ஒன்று புதிதாக அமைக்கப்படும் என்றும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் உயிரியல் பாதுகாப்பு நிலை 3 ஆய்வகம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் திருமதி கமலி இன்று தமது துறை தொடர்பான மானிய கோரிக்கையினை தாக்கல் செய்து குறிப்பிட்டார். தேனி நகரில் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 120 மாணவிகள் தங்கும் பிரத்யேக விடுதி வசதி ஏற்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட புதிய அறிவிப்புகளை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். பேரவையில் இன்று நடைபெற்ற மானிய கோரிக்கை மீதான விவாதங்களில் திரு அனிதா ராதாகிருஷ்ணன், திரு காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம், திரு இளங்கோ திமுக, திரு விஜயகுமார், டாக்டர் எம் எஸ் ரவி, திரு திலீப், திரு செந்தில்குமார் தாவேக்கர், திரு வேல் அழகன், திரு ராஜசேகர், திரு ராகேஷ், அஇஅதிமுக ஆகியோர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை விரிவாக எடுத்துரைத்தனர். மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் மாற்றுத் தலைவரான திருமதி சத்யபாமா பேரவைத் தலைவருக்கான இருக்கையில் அமர்ந்து அவை நடவடிக்கைகளை நடத்தி கொண்டிருந்த போது திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு எழுந்து லேடி வெலிங்டன் மகாராணி அளித்த பாரம்பரியமிக்க இந்த ஆசனத்தில் பெண் தலைவர் ஒருவர் அமர்ந்து அவையை நடத்துவது பெருமைக்குரிய செயல் என்று கூறிய போது அவை உறுப்பினர்கள் மேசையை தட்டி வரவேற்றனர். பின்னர் அவைக்கு வருகை தந்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அவர்களும் மாற்றுத் தலைவர் சிறப்பாக

0: செயல்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் இனி அடிக்கடி பேரவையில் மாற்றுத் தலைவர்களை பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர்த்தும் செயல் தொடரும் என்றார். பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் பல்வேறு உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட வட்டார மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடி மற்றும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சிகிச்சை வழங்குவதற்காக போதிய மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். பாம்பு கடிக்கு எங்கெல்லாம் அவசர சிகிச்சை அளிக்கிறார்கள், எந்தெந்த மருத்துவமனைகளில் மருந்துகள் மற்றும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளும் வசதி உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சுகாதார நிலையங்களில் உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். பாம்பு கடி தொடர்பான பிரச்சினை குறித்து விரிவான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் எழுந்து, பல்வேறு பகுதிகளில் பாம்பு கடிக்கு மக்கள் ஆளாவதை பார்க்கும்போது நாகதோஷம் உள்ளதோ என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது, எனவே அமைச்சர் நாகதோஷ நிவர்த்திக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா என்றார். அப்போது அவையில் சிரிப்பலை எழுந்தது. அதற்கு பதிலளித்த டாக்டர் அருண்ராஜ், தோஷம் கழிப்பது, பில்லி சூனியம் இவற்றிலெல்லாம் இந்த அரசுக்கு நம்பிக்கை இல்லை, அறிவியல் பூர்வமாகத்தான் நாங்கள் செயல்படுவோம், உறுப்பினர்கள் விரும்பினால் அவரவர் பகுதிகளில் நாகதோஷ நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றார். நாகதோஷத்தை விட தற்போது ஜலதோஷம்தான் அதிகரித்து வருகிறது என்று அமைச்சர் குறிப்பிட்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி எழுந்து, ஆம் உண்மைதான், எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு கே என் நேருவுக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கிறது, அதனை நிவர்த்திக்க வேண்டும் என்ற போது மீண்டும் அவையில் பலத்த சிரிப்பலை எழுந்தது. மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விவாதங்களுடனும் கலகலப்பாகவும் நடைபெற்று முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10, ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி.
2: தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு குறித்து நடைபெற்ற அனைத்து துறை அரசு தலைமை அலுவலர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் பொது இடங்களில் விளம்பர பதாகைகள் வைத்தல் மற்றும் அதனை அப்புறப்படுத்துதல் தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்றது. வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்படாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சாலை விதிகளை முழுமையாக பின்பற்றுவதோடு இருசக்கர வாகன ஓட்டிகள் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை இயக்க வேண்டும் எனவும், அதிவேகத்தில் வாகனங்களை இயக்காமல் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ளும் வகையில் மிதமான வேகத்தில் தங்களது வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் உரிய சாலை விதிகளை பின்பற்றும் போது சாலை விபத்துக்களை தவிர்க்க முடியும். போக்குவரத்து துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதோடு விபத்தில்லா தருமபுரி என்ற நிலையை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். விபத்துக்களை தவிர்க்க அபாயகரமான வளைவுகள், போதிய வெளிச்சம் இல்லாத பகுதிகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் வேக தடைகள், எச்சரிக்கை பலகைகள் மற்றும் மின்விளக்குகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. தலைக்கவசம் அணியாமல் செல்வது மற்றும் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டுவது போன்ற தொடர்ச்சியான சாலை விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்குரிய பகுதிகளில் தாமதமின்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும் சமூக அமைதியை காக்கவும் காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார். பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை புரியும் போது அவர்களை வரவேற்கும் விதமாக மேலும் பொதுக்கூட்டங்கள் தொடர்பாக வைக்கப்படும் விளம்பர பதாகைகள் அதாவது பேனர்கள் பொது இடங்களில் வைப்பதால் ஏற்படும் இடையூறுகளை தவிர்ப்பதற்கும் விபத்துக்களை தவிர்ப்பதற்கும் பொதுமக்களை காப்பதற்கும் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டமும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருண் கபிலன், மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கவிதா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அண்மையில் பண்ணை மகளிருக்கான மாற்று வாழ்வாதார பயிற்சி மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயம்புத்தூர் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம்

0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையம் ஏற்பாடுகளை செய்திருந்தது. வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் மா வெண்ணிலா வேளாண் சார்ந்த தொழில்களின் முக்கியத்துவம் பற்றியும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் தொழில்நுட்பங்கள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். இணை பேராசிரியர் முனைவர் மு வெங்கடேசன் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள், எண்ணெய் வித்து பயிர்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் இயந்திரங்களின் செயல் விளக்கம் என விரிவாக பேசினார். இணை பேராசிரியர் முனைவர் க இந்துமதி காய்கறிகள் மற்றும் பல பயிர்களின் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். இணை பேராசிரியர் முனைவர் மா சங்கீதா மண் பரிசோதனை, ஒருங்கிணைந்த உர மேலாண்மை மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்புகள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கினார். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த பண்ணை மகளிருக்கு நிலக்கடலை விதைகள், எண்ணெய் பிழியும் இயந்திரம், மாவு மற்றும் மசாலா அரைக்கும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. மேலும் இயந்திரங்களை பயன்படுத்தும் முறை மற்றும் பராமரிப்பு குறித்த செயல் விளக்க பயிற்சியும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. இதில் சுமார் 50 பண்ணை மகளிர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்து விரிவான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூத்த விஞ்ஞானியும் தலைவருமான முனைவர் மா வெண்ணிலா தெரிவித்தார்.
1: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் முறையாக இந்த எண்ணிக்கை எட்டப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தரவு மைய முதலீட்டிற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டிற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்டு வந்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தே காணப்படுவதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவ பண்புகளும் மக்களின் பங்களிப்புமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மத்திய பிரதேசின் சிவபுரியில் அஞ்சலகங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட அஞ்சல் அலுவலகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். அஞ்சல் சேவையோடு வங்கி, காப்பீடு, ஆதார் மற்றும் பார்சல் சேவைகளையும் இந்த அஞ்சலகம் வழங்கும் என அவர் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகக்கூடிய வசதிகள் இந்த அஞ்சலகத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அசாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித் குமார் தாஸ் உடனான கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். அசாமின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் தொடர்பாக காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது கண்டிக்கத்தக்கது என மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார்.

0: சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கேரள காங்கிரஸ் கட்சி இதுகுறித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை சுட்டிக்காட்டி விளக்கம் அளித்திருக்கிறார். உண்மைக்கு புறம்பான தகவல்களை காங்கிரஸ் தொடர்ந்து பரப்பி வருவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு வட்டி சலுகையுடன் கூடிய கடன் வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் கூறியுள்ளார். இன்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பான திட்டத்தை வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டம் விரைவில் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சர்க்கரை ஆலைகளுக்கான நிலுவைத் தொகை குறித்த காலத்திற்குள் விடுவிக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தெரிவித்தார். மணிப்பூர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. வரும் 7ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அரசு அதிகாரிகள் இடமாற்றத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, இடமாற்றத்திற்கு லஞ்சம் பெறப்பட்டதாகவும் இதில் முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியே இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இடமாற்றத்திற்கான தொகை நிர்ணயிக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டதாகவும் இதுகுறித்த விவரங்கள் அமலாக்கத்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இதன் காரணமாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் திரு கௌரவ் பாட்டியா கோரிக்கை விடுத்தார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று தொடங்கியது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தலின்படி இந்த மாநாடு நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலங்கள் தோறும் இதுபோன்ற மாநாடுகளுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் திரு ரவிக்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான இந்த விருதுக்கு 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். நில சாகச பிரிவில் பல்ஜீத் கவுர், ஸ்கல்ஜாங் ரிஸ்விங் ஆகியோருக்கும், நீர் சாகச பிரிவில் ரிமோ சஹாவுக்கும், வாழ்நாள் சாதனையாளர் பிரிவில் சிவபிரசாத் சமோலிக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கப்படும் விழாவில் இந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்குவார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்திய பெருங்கடல் மண்டலத்திற்கான தொலைநோக்கு திட்டத்தில் சீஷெல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சீஷெல்ஸ் அவைத்தலைவர் அஸ்ரேல் எர்னஸ்டாவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஜனநாயக மாண்புகள் குறித்தும் நாடாளுமன்ற ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த 30 நாட்களில் 36 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முக்கிய மருத்துவமனைகளில் பன்றிக் காய்ச்சலுக்கான பரிசோதனை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இந்த பேரிடர் குறித்து பேசிய அவர், இந்த வெள்ளம் காரணமாக மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 4000க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மீட்புப் பணிகளில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் ரெசுவா, நுவாகோட் மற்றும் தடாங் மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த மாவட்டங்களில் மின் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலேந்திர ஷா தெரிவித்தார். காங்கோவில் எபோலா பாதிப்பினால் 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 6000க்கும் மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு

சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண சட்டப்பேரவையில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை செய்ய வகை செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக பஞ்சாப் மாகாண அரசு கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-16 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் காங் காய் சிங் சுனாதி ஆரிஃப் இணையை வென்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 18-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் லியோ ஜுவோ ஃபூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, மான்சி சிங், லீஷா

சிங் சுனாதி ஆரிஃப் இணையை வென்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 18-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் லியோ ஜுவோ ஃபூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, மான்சி சிங், லீஷா பால் ஆகியோரும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சனி தயானந்த், ரோனக் சௌஹான், தருண் மானப்பள்ளி ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சகுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. தொடர்வது பண்ணை செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில், காய்கறி பயிர்களில் சமச்சீர் உர மேலாண்மை என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இப்ப நம்மளுக்கு மண் பரிசோதனை பண்ணி எவ்வளவு நம்மளுடைய மண்ணுடைய வளங்கள் காராமலத்தன்மை எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். மண் பரிசோதனை பண்றதுக்கு அந்த மண்ணை எப்படி எடுக்குங்க நமக்கு எல்லாமே தெரியுற மாதிரி இருக்கும். 15-20 சென்டிமீட்டர்ல மீபடி ஷேப்ல நம்மளுக்கு எடுத்துட்டு பக்கத்தில் கூடிய ஆய்வங்களை கொடுத்தோம் எந்த சத்து அதிகமா இருக்கோ அதை நம்மளுக்கு கொஞ்சம் குறைச்சிட்டு அவங்களுக்கு பரிந்துரை பண்ற அளவுக்கு கொடுத்துட்டு அல்லது வந்து நம்ம பற்றாக்குறைகள் வந்து கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்க அந்த மண் பரிசோதனை பண்ணி கொடுக்கறது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அடியுரமா வந்து எப்பவுமே எல்லா காய்கறி பயிர்களுக்குமே ஏக்கருக்கு 10 டன் தொழு உரம், அதாவது ஒரு டிராக்டர்ல பிடிச்சோம்னா தோராயமா 1.5 டன் வருங்க. 1 டன் 1.5 டன் சைஸை பொறுத்து மாறுவோம். அதில் வந்து ஒரு 5-6 டிராக்டர் குறைந்தது நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையான அளவு நம்மளுக்கு அந்த மாட்டு சாணம் மக்கள் மாட்டு சாணம் தேவைப்படும். அந்த மாட்டு சாணத்தை அப்படியே தோட்டத்தில் போடாமல் அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அதிக சத்துக்கள் கிடைக்கணும் அப்படின்னா உயிர் உரங்கள் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அந்த குப்பையில் கலந்து கொடுத்தோம்னா இன்னும் வந்து கூடுதலாக மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அசோஸ் பயிர்லாங்கிறது நம்மளுக்கு தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உயிர் உரம். பாசோபேட்டியா மணிச்சத்து சரியுள்ள பயிர்களுக்கு மணிச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு உயிர் உரம். இது என்னன்னா ஒரு 6 டிராக்டர் எங்கே கொட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் வந்து 1 கிலோ அளவு அசோஸ் பயிரலாம், 1 கிலோ பாசோபேட்டியா வாங்கிட்டு ஒரு 6 இடத்துல நீங்கள் இது பண்ணீங்கன்னா ஒரு 4 சமமாக பிரித்து 6 கொட்டிட்டு ஒரு மண் வெட்டியில் கூட நல்லா கலந்து விட்டு குப்பையை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 நாள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதிகமான சூரிய ஒளிச்சி அடிக்குது அப்படின்னா மேலே வந்து தென்னமட்டை மாதிரி போட்டு அந்த குப்பைக்கு மேலே போட்டு இந்த உயிர் உரத்தை கலந்து ஒரு 4-5 நாள் வச்சிருந்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் உரங்கள் இருக்கக்கூடிய எவ்வளோ இருக்கக்கூடிய அந்த மைக்ரோபியல் கவுண்டர் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய வந்து 10 மடங்கு அந்த குப்பையை சாப்பாடை சாப்பிட்டு அது 10 மடங்கு பெருகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் உழவு ஓட்டிட்டு இருக்கப்போ நீங்கள் நம்மளுக்கு எல்லாம் விசிறி விட்டுட்டு டிராக்டர் ஒரு கல்லறி விட்டோம்னா இந்த மண்ணினுடைய சத்து வந்து சாப்பாடு வந்து செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்த காய்கறிகளுக்கு எல்லா காலத்துக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான குப்பை கொடுக்குறப்ப நீங்கள் இந்த உயிர் உரங்களை சேர்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும். அது ஏக்கருக்கு 10 டன் தொழுவுங்கிறது கண்டிப்பாக தேவைங்க. அது வேப்பமுனாக்கு இருந்தால் வேப்பமுனாக்கு நீங்கள் கண்டிப்பாக போடணும். இந்த மண்ணுக்கு அது சத்தும் கிடைக்கும், பூச்சிகள் இருக்கிறதாலும் அது ஒரு நம்மளுக்கு கூடுதலாக பயன்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறதுனால வேப்பமுனாக்கு போடுக்கலாம். இன்னமும் நிறைய விவசாயிகள் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மண் உரங்கள் நிறையா கொடுக்குறோம். மண் உரங்கள் வந்து வெளியில் வாங்கி இன்றைக்கி 10 ரூபாயிலிருந்து 5 ரூபா சொல்கிறாங்க எடுத்து இந்த மாதிரி மாறுற மாதிரி இருக்கும். மண் உரங்கள் நீங்கள் உற்பத்தி பண்ணி நம்மளுடைய தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாங்க. முன்னாடி தான் நம்மளுக்கு ஹாலோ பிளாக்கு அல்லது சிமெண்ட் தொட்டி கட்டி மண்புழு வந்து நம்மளுக்கு வளர்த்து கொடுத்தோம். இப்போ எல்லாமே ரெடிமேடாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த HDPE ஹைடென்சிட்டி பாலியத்திலின் அப்படிங்கிற ஒரு ஷீட் பார்த்துருப்பீங்க, பச்சை கலர் உள்ள ஷீட்டு கிடைக்குது. 1500-2000 ரூபா இருக்குமா இருக்குங்க. அல்லது இந்த வேளாண்மை துறையை தொடக்கத்துறை அணுகுங்க, ஸ்கீம் தான் கொடுப்பாங்க. அதில் நேரடியாக வாங்கிட்டு தோராயமாக ஒரு 1 டன் அளவு நம்மளுக்கு குப்பை பிடிக்கும். 2 அடி உயரம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு மாற்றி மாற்றி ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா குப்பை ஒரு அதிகமான அளவு போட்டுட்டு இது வந்து காஞ்சி இலை இருந்தாலும் அது ஒரு பங்கு போட்டுட்டு இப்படி மாற்றி மாற்றி நம்மளுக்கு அடுக்கடுக்காக போட்டுட்டு மேலே வந்து நம்மளுக்கு மண்புழு வந்து ஒரு 1 டன்னா ஒரு 1 கிலோ அளவு குறைஞ்சது கூட வந்து தவறு கிடையாது. ஒரு கிலோனா ஒரு 1300 எண்ணிக்கையிலான புழுக்கள் இருக்கும். அது வந்து இந்த யூரோப்பியன் புழுன்னு சொல்கிறேன் நம்மளுக்கு.

0: உள்ளர விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குப்பையை வந்து அடுத்த ஒரு 2 மாதத்தில் நம்மளுக்கு குப்பையை வந்து சாப்பாடாக சாப்பிட்டு அந்த மண்புழு வயிற்றுக்குள்ளே போயிட்டு இந்த கழிவுகள் வந்து வெளியில் கொடுக்கும். அதான் நம்மளுக்கு தேவையான அளவு மண்புழு உரம்னு சொல்கிறோம். இது வந்து என்னென்னா தலைச்சத்து, அந்த மணிச்சத்து, சாம்பல் சத்து, குப்பையில் என்ன அளவு இருக்கோ அதில் கூடுதலாக அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். மறுபடி வளர்ச்சி ஊக்கிகளாக பயன்படுற மாதிரி இருக்கும். இது மாதிரி இந்த குப்பையை வந்து நம்மளுக்கு இன்னும் அதிகமான சத்துக்கள் தேவைப்படுறப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா இது மாதிரி இந்த மண்புழு உரங்கள் தயார் பண்ணி அடுத்து ஒரு 2 மாதம் கழித்து நீங்கள் ரெடி பண்ணுறப்ப மேலேருந்து குவியல் அந்த இருக்கக்கூடிய குருண குருணையாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அறுவடை பண்ணி வச்சுருந்துட்டு தோட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். திரும்ப அந்த புழு வந்து அடுத்த பெட்டுக்கு நீங்கள் கொண்டு போய் பண்ணுறப்ப பண்ணலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயம் என்னென்னா மேலே வந்து நேரடியாக மழைநீர் அதில் உள்ளே போய் இல்லாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு ஷீட்டோ இல்லைனா கிடுகு கொட்டையை போட்டு வச்சுருந்தோம்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நேரடி தண்ணீர் இல்லாமல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். வெப்ப காலத்தில் வந்து அதுங்க கிடுகு இருந்துச்சுனாலும் மேலே போட்டுருந்தோம்னாலும் அந்த வெப்பத்துலேருந்து தாக்கி அதையும் பாதுகாத்து இந்த புழுக்கள் அங்கே வந்து நம்மளுக்கு சர்வே ஆகிட்டு குப்பையை நல்லா சாப்பாடாக சாப்பிட்டுட்டு அதில் வயிற்றுக்குள்ளே போயிட்டு கூட கழிவுகளை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ மண்புழு உரங்கள் நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்கிறனால அதையும் நம்ம விவசாய பெருமக்கள் பயன்படுத்தணும்.
1: இதுவரை காய்கறி பயிர்களில் சமச்சீர் உர மேலாண்மை என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய வேளாண் அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: ஆணையம். இன்றைய மண்ணுமணியம் நிகழ்ச்சியில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் கால்நடைகள் வளர்ப்பில் வெண்பன்றி வளர்ப்பு நல்ல லாபகரமான தொழிலாக இருந்து வருகின்றது. வெண்பன்றி ரகம் தேர்வு, குட்டிகள் பராமரிப்பு, தீவன மேலாண்மை, நோய் தடுப்பு முறைகள் போன்ற பல தகவல்களை தனது அனுபவங்கள் மூலம் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டி விவசாயி பி எஸ் பாலமுருகன் அவர்கள்.
1: இப்போ ஆடு மாடு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு குட்டியில் ரெண்டு குட்டி அந்த மாதிரி தான் போடும். இப்போ பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து வருஷத்துக்கு 20 குட்டி போடும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அது வளர்கிறதுக்கு 1 இயர் ஆகும் மேட்டிங் வந்து ப்ரீடிங் வர்றதுக்கு. பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இயர்லி வந்து 2 times ப்ரீடிங் எடுக்கலாம். அப்படின்லாம் ஸோ நமக்கு 20 அனிமல் ஆச்சு வருஷத்துக்கு. அதில் கொஞ்சம் மார்டாலிட்டி 20% போனாலும் ஒரு 16-17 பிக்லெட் வந்து நமக்கு உருவாகும். ஸோ நம்பர் ஆஃப் அனிமல் அதிகமாக கொடுக்குற ஒரே விலங்குன்னு பார்த்தோம்னா ஒயிட் பிக் தான்.
2: அதனால நீங்கள் தேர்வு பண்ணி
1: வெண்பன்றி மேக்ஸிமம் வந்து கறிக்காண்டி தான் நம்ம வளர்க்குறோம். நம்ம இங்கே மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா கேரளா அஸ்ஸாம் தான் ரெண்டு தான் மார்க்கெட். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ்நாட்டிலிருந்து வந்து கேரளாவில் தான் மோனோப்புலியாக நம்ம எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அஸ்ஸாமில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு.
2: நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பன்றிகளை இப்படி தான் தேர்வு பண்ணணும், இந்த பன்றி வந்து இவ்வளோ வயசு இருக்கணும், இவ்வளோ கிலோவில் இருக்கணும், இந்த அமைப்புகளில் இருந்தால் இந்த பன்றியை நம்ம வளர்க்குறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தேர்வு முறை வச்சுருப்பீங்களா? அது பார்த்து தான் எடுத்திருப்பீங்களா?
1: இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் வந்து 3-way கிராஸ்பாங்க. டூராக், யார்க்ஷயர், லேண்ட்ரேஸ், இந்த மூணோட

0: கிராஸ் குணாதிசயங்கள் உள்ள பண்ணி தான் இந்த இந்தியாவில் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க ஒரே பிரீடு ஒரே பிரீடு அப்படிம்பாங்க, த்ரீ வே கிராஸ் தான் இருக்கு. இதில் பண்ணி நம்ம பிக்லெட் செலக்ட் பண்ணுறது எப்படின்னா, சின்ன பிக்லெட்டில் இருக்கிறதே நல்லா லாங்காக இருக்கணும், அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அதோட மடிகளில் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும்.
1: பன்றிகளவே அந்த மடிகள் வந்து அதிகமாக தானே
0: அதிகமாக இருக்கும், சில இதில் கம்மியாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஹையஸ்ட்டாக இருக்குதோ அந்த மாதிரி மடங்களை
1: நீளத்தை சொல்கிறீங்க,
0: பன்றிகளில் மடு அந்த நிப்பில், இதோட நிப்பில் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி
1: தேர்வு பண்ணுவீங்க. இந்த பன்றிகளை போய் நீங்கள் எங்கே போய் எடுத்துகிட்டு வருவீங்க அதை வளர்க்குறது?
0: இல்லை, அதாவது நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கோயம்புத்தூரில் போய் ஒரு இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுலேருந்து தான் இனப்பெருக்கம் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம். எவ்ரி இயர் வந்து நான் மேல் மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம், ஏன்னா இன்டர்கோஸ்ட் ஆயிரும், அதாவது சிஸ்டர் பிரதர் அந்த மாதிரி வந்துடும், இன்பிரீடு விட மாட்டோம். தாய்ப்பண்ணி வந்து டெலிவரி டயத்தில் வந்து டே செகண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதாவது டே செகண்டில் வந்து அதோட டீத்தெல்லாம் கட் பண்ணிடுவோம். அது எதுக்காண்டினா பன்றிக்கு வந்து பொதுவாக வந்து வளர வளர பல்லு வெளியில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு பண்ணிலாம் அதை பார்த்தீங்க, காட்டு பண்ணிலாம் பார்த்தா தெரியும், எல்லாமே பண்ணிக்கு ஒரே இயல்பு. அதனால் நம்ம டீத்தை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுலேருந்து ஐ இன்ஜெக்ஷன் கொடுத்துருவோம், ஒரு மூணாவது நாள் பி காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருவோம், அதுக்கடுத்து 10 நாள் கழிச்சு வந்து டி வார்மிங் பண்ணிடுவோம், அகைன் 13th day ஒரு அயன் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம், அதே 15th day ஒரு பி காம்ப்ளெக்ஸ் போட்டுருவோம், பலபடியும் 20-25-30 days வந்து ஒரு டி வார்மிங் பண்ணிடுவோம். தாய்ட்டு வந்து பிரிக்கத்தில் வந்து கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவர் வேக்சின் போட்டு தான் நம்ம பிரிப்போம். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அகைன் வந்து ஒரு 4th month வந்து FMD போட்டுருவோம், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்ன்னு சொல்லி வரும்.
1: கால்நடைகளை வளர்க்கணும்னாவே பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, கொட்டகைகள் வந்து இவ்வளோ அமைப்புகளில் இருக்கணும், அதுக்கேற்ற அந்த தகவமைப்பில் இருக்கணும்.
0: பிக்குக்கு வந்து நார்மலாக நல்லா வென்டிலேஷன் வேணும். அனிமல்லே வந்து வேர்வை சுரப்பி இல்லாத அனிமல் வந்து பிக்கு அப்புறம் பஃப்லோ, அதனால் அது வந்து உடம்ப குளிர்ச்சி படுத்துறதுக்காண்டி தான் அந்த, நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா சாக்கடையில் போய் உருளும், எருமாடு பார்த்தா சாக்கடைக்குள்ளே போகும். இந்த வேர்வை சுரப்பி இல்லாதனால தான் அது வந்து அது உடம்ப குளிர்ச்சி பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரி பண்ணும். அதனால் நம்ம வென்டிலேஷனோடு அமைக்கணும், டெய்லி 2 times வந்து வாஷ் பண்ணி விடணும், பண்ணி மேலே வந்து வாட்டரே எல்லாமே அடிச்சு விட்டு அந்த மாதிரி பண்ணணும். இதில் வந்து மதர் ஃபீமேல் நீங்கள் வளர்க்கணும்னா 8 ஒரு ரூம் போட்டிங்கன்னா போதும், ஒரு ஃபீமேலுக்கு ஒரு தாய்க்கு அந்த ரூம் தான், டெலிவரி டைம் எல்லாமே இருக்கும். நீங்கள் டெலிவரி டைம் மட்டும் நர்சரி ரூம் மாதிரி கேஜிலாம் இருக்குது, அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்டாலிட்டி குறையும். அதாவது பன்னி வந்து 10 குட்டி 11 குட்டி ஒரு சில பண்ணி 12-13 கூட போடும். நான் சொல்றது ஆவரேஜ் தான், 8-10.
1: அதாவது இப்போ பொதுவாகவே விலங்குகளில் வந்து முதல் பருவம், அதாவது முதல் ஈன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் குட்டிகள் போடுறது. அந்த மாதிரி பன்றிகளில் வேறுபாடுகள் இருக்கா? அதாவது முதல்ல வந்து இப்படி போடும், அடுத்து போக போக
0: அந்த மாதிரி நம்ம கொடுக்குற ஃபீடை பொறுத்து தான் அந்த குவாலிட்டி எல்லாமே இருக்கு. சும்மா ஒன்றுமே கொடுக்காம சும்மா வெறும் ஹோட்டல் வேஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குட்டி ப்ராடக்ட் வரும். நம்ம ஃபீடு என்ன கொடுக்குறோம் அந்த மாதிரி, உணவு என்ன மாதிரி கொடுக்குறோம் அந்த இதில் தான் குவாலிட்டி வந்து.
1: ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அப்போ பன்றிகளுக்கு வந்து ஒரு குணம் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த டைம்லலாம் இந்த விலங்கு வந்து ஒரு மாதிரி மூர்க்கத்தனமாக இருக்கும், கடிக்க வரும்.
0: டெலிவரி டயத்தில் வந்து அது இன்னும் ஒரு 2-3 days இருக்குது டெலிவரி ஆகிற டைம் இருக்குன்னா அந்த டைம் வந்து பக்கத்தில் யாரையும் கொஞ்சம், அதாவது ரெகுலராக போயிட்டு வரவங்களாம் ஒன்றும் செய்யாது, புதுசாக யாரும் வந்தாங்கன்னா அது ரொம்ப இதாகும். ஒரு 1 week வேணால் அந்த குட்டியை வந்து நம்ம டீத் கட் பண்ண அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணோம், கடிக்கிற மாதிரி வரும், ஆனால் கடிக்காது, அது தன் குட்டியை பாதுகாத்துறக்காண்டி கொஞ்சம் ஆக்ஷன் வெளிப்படுத்தும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது.
1: குட்டி இருக்கிற இடத்துக்கு கிட்டக்கே நிறுங்கடா, கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரத்திலே நின்று தான், அதாவது வெளியாட்டு
0: பண்ணி சொல்லுவீங்க, நாட்டு பண்ணி விடாது, வெண்டு பண்ணி அவ்வளோ இல்லை. உங்களுக்கு வந்து இது வந்து 8 months உங்களுக்கு 100 கிலோ கிட்ட வந்தது, 8-9 months, பட் நாட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிலோ வர்றதுக்கே 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிரும். இது கொஞ்சம் ஹைப்ரிட் தான்,
1: ஹைப்ரிட் அப்படின்ற பட்சத்தில் இது உங்களை பழக விடும், அப்படி
0: பழக விடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரீடிங் அனிமல் தனியாக இருக்குது, ஃபேட்னிங் அனிமல் தனியாக இருக்குது. நம்ம பிரீடிங் அனிமலுக்கு ஃபீடு தான் போடுறோம், அது தனியாக வந்து நம்ம எல்லா பிராண்ட்லேயுமே ஃபீடு எல்லாமே வைக்கிறாங்க. இந்த கோழி தீவனத்திலே பிக்கு தீவனமே தனியாக இருக்குது, அந்த மாதிரி வந்து தாய் பண்ணிக்கு இவ்வளோ ரேஷியோவில் நம்ம போடுவோம்.
1: பன்றி வளர்ப்பதற்கு வந்து உணவுகள் வந்து வெளியில் கொடுக்குறாங்க?
0: ஆமாம், கொடுக்குறாங்க, தனியாக பில்லட் ஃபீடே இருக்குது உங்களுக்கு.
1: இதை நீங்கள் வெளியில் கடைகளில் வாங்குவீங்களா?
0: கடையில் இருக்குது,
1: அதாவது பொதுவாக தீவனமாக
0: இருக்குது. அதுபோக நாங்கள் வந்து தவிடு, மக்காச்சோளம், புண்ணாக்கு அதெல்லாம் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவோம். எங்களுக்கு வந்து சோயா, ஒரு கம்பெனிலேருந்து சோயா வேஸ்ட் வரும், அதாவது இந்த சோயா இருந்து பன்னீர் தயாரிக்கிறாங்களா, அதோட சக்கை மட்டும் வரும். அது போக பீர் வேஸ்ட் தனியாக வாங்குவோம், நம்ம ட்ரிங்கிங் பீர் இருக்குல்ல, அதை பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அதோட வேஸ்ட்லாம் இருக்கும், அந்த கோதுமை அதெல்லாம் கலந்தது அந்த இது எல்லாமே இருக்கும். அதுபோக எவ்ரி பிக்லெட்டுக்கு வந்து மினரல் மிக்சர்னு தனியாக இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற உணவில் எல்லா விட்டமினும் இருக்குமான்னு தெரியாது. அதனால் எவ்ரிடே வந்து தாய் பன்றிக்கு மட்டும் ஒரு 30 ml வந்து மினரல் மிக்சர் கம்பல்சரி கொடுப்போம். அந்த மாதிரி இருக்குது.
1: சரி, இப்போ இந்த வெண்பன்றி வந்து அதிகபட்ச எடை இவ்வளோ எடை வரும் அப்படின்னு ஒரு கணக்கு,
0: அது வரும் வளர்த்தோம்னா 500 கிலோ கூட வரும். இது ஆக்சுவலாக

0: வந்து நம்ம 110-120 கேஜிக்கு மேலே வளர்க்க மாட்டோம். அதாவது ப்ரீடிங் தனி, ஃபேட்னிங் நான் சொல்கிறேன். கறிக்கு வளர்க்குற பண்ணி வந்து 120 மேலே வாங்க மாட்டாங்க, ஏன்னா டேஸ்ட்டு அது லேயரோட தன்மை அதிகமாக கூடிடும். 80 கேஜி மேலே தான் கறியோட டேஸ்ட்டே இருக்கும் பருவம் வந்ததுக்கப்புறம்.
1: நம்ம கறின்ற எடுத்துக்கிட்டாவே அது கோழியாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் வேறு எந்த ஒரு ப்ரீடாக இருந்தாலும் எந்த ஒரு கறிக்கான விலங்காக இருந்தாலும் இந்த தன்மைக்கு அப்புறம் வந்து அது வந்து ஒரு அந்த ரஃப்னஸ் போயிடும், அந்த சாப்பிட்றதுக்கான அந்த தன்மை இல்லாமல் போயிடும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 80 கிலோவுக்கு அப்புறம்
0: 120 கேஜி வரையும் நல்லாயிருக்கும்.
1: நல்லாயிருக்கும் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் குட்டி வாங்கிட்டு வந்துறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை நீங்கள் குட்டி போட்டு வளர்க்குறப்போ அந்த குட்டியோட பராமரிப்புகள் எப்படி பண்ணுவீங்க?
0: பால் இருக்கும், அது போக அது ஒரு சிலது 10-12 குட்டி போட்டுச்சுன்னா பால் இல்லைன்னா இதுக்கே ரெடிமேட் பால்லாம் இருக்குது, எல்லா கம்பெனிலையுமே இருக்குது. அந்த பாலும் 8-ஆம் நாள்லேருந்து கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ நீங்களும் தனியாக ஃபீடிங் பண்ணுறீங்க?
0: ஆமாம், நாங்களும் தனியாக அது குட்டிக்கு மட்டும் விட்டமின் அதிகமாக கிடைக்கும், குரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். 55 நாள் வரையும் வளர்ப்போம், தாய் பண்ணியோட இருக்கும். 55 நாளைக்கு அப்புறம் நம்ம தனியாக பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டு இது ஃபேட்னிங் யூனிட் போயிடும். 55 டேஸில் பிரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 நாள் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், ஃபீட் அதிகமாக சாப்பிடாது வைக்காது. ஏன்னா தாய்ட்டு இருந்து பிரித்தோம்னா அது என்ன செய்யும், ஒரு
1: 10 நாள் அந்த அப்சர்வேஷன்
0: ஆகும், 1 வீக் ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும்.
1: அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு வழக்கமான கொடுக்கக்கூடிய உணவு முறைகளை கொடுக்கலாம்.
0: ஃபேட்னிங் அனுப்புறதுக்கு வந்து 50% கொஞ்சம் ஃபீடு போடுவோம், மீதி 50% வந்து நம்ம அந்த ஹோட்டல் வேஸ்ட்டு அந்த கோழி வேஸ்ட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி, கோழி வேஸ்ட்லாம் பாயில் பண்ணி அதுக்கப்புறம் பெப்பர் அதெல்லாம் போட்டு இது டெர்மரிக் போட்டு பாயில் பண்ணி அதுக்கப்புறம் தான் போடுவோம். ஏன்னா அதில் பிளாஸ்மா வைரஸ்னு ஒன்று இருக்கும் கோழியில் வந்து, அது வந்து மனிதனுக்கு அஃபெக்ட் ஆகுது ஆனால் விலங்குக்கு வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம கோழி வேஸ்ட்லாம் பாயில் பண்ணி தான் இது பண்ணி யூஸ் பண்ணுவோம். கறி பண்ணிக்கு கொஞ்சம் வேஸ்ட்டு போடுவோம்.
1: இப்போ பொதுவாகவே பன்றின்னு எடுத்துக்கிட்டால் பரவலான ஒரு நோய் வந்து இந்த H1N1 சொல்லுவாங்க, அதுக்கான வேக்சினேஷன் பண்ணியிருப்பீங்களா?
0: ஆமாம், எல்லாமே கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவர் எல்லாமே போகும்.
1: அதுக்கு முன்னாடியே அதுக்கான தடுப்பு முறைகள் இந்த குட்டி
0: அந்த தாயிலிருந்து பிரிக்கிறப்பையும் போட்டு தான் நம்ம பிரிச்சிருவோம். அது கொஞ்சம் வெயிட் வந்ததுக்கப்புறம் ஒரு 10-12 கிலோ வந்ததுக்கப்புறம் தான் அது போட முடியும்.
2: திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: கருத்துகள்.
1: அந்த குட்டிகளுக்குள்ளேயே பரவக்கூடிய எதுவும் நோய்கள் எது இருக்குங்களா பர்டிகுலராக?
2: இல்லை அந்த மாதிரி வராது. அந்த மாதிரி பன்னிக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மெதுவாக வந்து அதுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி,
1: நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம்
2: அதிகம். ஒரு அனிமலுக்கு வந்து அடுத்த அனிமலுக்கு வர லேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கோழி அதெல்லாம் எடுத்திங்கன்னா அடுத்தடுத்து நோய் பரவாயில்ல,
1: அடுத்தடுத்து நோய் பரவாயில்ல.
2: இதுக்கு வந்து பன்னிக்கு வந்து நோய் எதிர்ப்பு அதிகம் மேக்ஸிமம் பொதுவாகவே.
1: அப்போ அதுக்குள்ள நோய் பரவல் பரவாயில்ல.
2: ஒரு இது ஒரு டிசீஸ் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபார்மில் வந்து நிறைய கம்பெனி ஸ்ப்ரே இருக்கு. நம்ம 3 days ஒன்ஸ் வந்து கம்பல்சரி ஃபார்மை சுற்றி எல்லாமே மெயின்டைன் பண்ணிடுவோம், இன்க்ளூடிங் அனிமல் மேலே மாதிரி.
1: ஆகும்
2: ஃபீடு எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வரும்.
1: இது வந்து ஒரு வியர்வை சுரப்பி இல்லாத ஒரு விலங்குன்ற பட்சத்தில் அதோடைய அந்த தட்ப வெப்பநிலையை வந்து
2: நம்ம 2 தடவை வாஷ் பண்ணிடுவோம். அது மேலே நல்லா தண்ணி அடித்து எல்லாமே நல்லா குளிராக இது பண்ணிடுவோம். அது போக நிப்பிள் ட்ரிங்கிங் சிஸ்டமும் இருக்குது. மற்ற சில ஃபார்ம்லாம் எல்லா ஃபார்ம்லேயும் நார்மலாக தண்ணியை கீழே ஊற்றி வச்சு தொட்டியில் ஊற்றி வைப்பாங்க. அது குடிச்சுன்னா அதுலேயே யூரின் போகும், மோஷன் போகும், அதை குடிச்சுன்னா டிசீஸ் வரும். நம்ம எல்லாமே ட்ரிங்கிங் நிப்பிள் தனியாக போட்டுருவோம். அது போய் மவுத்தை வச்சனால தான் தண்ணி வரும், மவுத்தை எடுத்து தான் தண்ணி நின்றோம்.
1: கறி வந்து 80 கிலோக்கான பின்னாடி நீங்கள் தேர்வு பண்ணிடுவீங்கன்னு சொன்னீங்க. அதை தேர்வு பண்ணுறதுக்குன்னு தனியாக வச்சு ரெடி பண்ணி எடுத்துடுறீங்களா?
2: இல்லை நம்ம வந்து கறியாக சேல் பண்ணுறது கிடையாது, லைஃப் ஸ்டாக் தான். உயிரடையாக வந்து வேபிரிட்ஜில் போய் இடம் போட்டு அந்த மாதிரி தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம்.
1: அதாவது நீங்கள் வெளியூர்களுக்கு தான்
2: நீங்கள்? ஆமாம், நம்ம ஃபேக்டரியில் பண்ணலை, கட்டிங் நம்ம பண்ணலை. நம்ம அப்படியே உயிரோடு உள்ள அனிமலை மொத்த சேல்ஸாக வருவாங்க, 4 டன் 5 டன் அப்படி மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி
1: விலங்குகள்னாவே பொதுவாக வந்து அதுங்களுக்குள்ளே சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ பன்றிகளுக்குள்ளே எதுவும் சண்டை போடுறது இது இருக்குது?
2: கண்டிப்பாக. இப்போ இதே வந்து ஒரு 2 ரூம் 3 ரூம் தனித்தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூமில் தனியாக நம்ம பிக்லெட் வளர்த்துட்டோம், ஒரு 30-40 kg வந்துருச்சு அப்படின்னா இந்த பிக்லெட்டையும் அந்த பிக்லெட்டையும் மிங்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சேர்த்துக்காது, சண்டை போடும். 20 அனிமல் இங்கே ஒரு 20 அனிமல் மொத்தமாக ஒரு கூண்டில் விட்டோம்னா தனித்தனியாக பிரிஞ்சு போய்க்கிடும், கொஞ்சம் நேரம் சண்டை போடாது. ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருந்தால் ஒரு அனிமல் இங்கே தொட்டியில் ஒரு அனிமல் அந்த தொட்டியில் ஒரு அனிமல் சேர்த்தோம்னா சண்டை போட ஆரம்பிச்சோம். முதலேருந்தே சேர்த்து வளர்த்துடணும். ஒன்ஸ் பிரிச்சிட்டோம்னா பிக்கு சேர்க்க முடியாது. ஆப்போசிட் பாலினா சேர்ந்துக்கிடும், சேம் பாலினா வந்து சண்டை போடும்.
1: இப்போ இதுக்கான மேட்டிங் பீரியட் நீங்களே பண்ணி?
2: ஆமாம், நம்மளே அதுக்குன்னே நான் சொன்னேன்ல, ஆன் பண்ணி வந்து எவ்ரி இயர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இருந்தால் செலக்ட் பண்ணி தான் எடுப்போம். அந்த அனிமல் நாங்களே மேட்டிங் எல்லாமே இது பண்ணிடுவோம்.
1: நீங்கள் உள்ள இருக்கிறத பண்ண விட மாட்டீங்க மீட்டிங்?
2: ஆமாம், நம்ம பிரிக்கிறதுலே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சீடு எடுத்துருவேன். அதாவது இந்த காய் அடிக்கிறம்பாங்கல்ல,
1: காய் படித்து பண்ணாதானே நீங்கள் வந்து அதை வெயிட்லாம் எடுன்னு சொல்லுவாங்க.
2: ஆமாம், வெயிட் போடும். இன்னொன்று வந்து அது இருந்துச்சுன்னா உள்ள ஏதாவது மாற்றி விட்டு இன்ஜெஸ்ட் மாதிரி ஆயிடக்கூடாது, ஒரே இன்பிரீடும்பாங்க அதுக்கு பேர்.
1: ஓ,
2: அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறக்காண்டி நம்ம எடுத்துருவோம். மதர் ஃபீமேல் குட்டி போட்டிருக்கு, அது போட்டது ஒரு 4 ஆண் பண்ணி போடும், 5 பெண் பண்ணி போடும். இந்த 4 ஆண் பண்ணி நான் வச்சு வளர்த்துட்டே இருந்தேன்னா இது பருவம் வந்தால் அப்புறம் எதையாவது மேட்டிங் பண்ணிடும், இந்த மாதிரி பண்ணிடும். அதாவது குவாலிட்டி இருக்காது.
1: இப்போ பன்றி வளர்க்குறதுனால வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுதுன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க.
2: சிவகாசிலையும் நான் சிறுதுறையும் வேஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 20 பேரல் வரும். அப்படிங்கிறதுல ஒரு 2 டன் வச்சுக்கோங்க, 2 டன் குடல் கழிவு, ஹோட்டல் வேஸ்ட்டு, சாப்பாடு. இதை கவர்மெண்ட்டே எடுத்துகிட்டு போய் ஒரு முனிசிபாலிட்டியில் அவுட்டில் போய் தட்டினாலும் இது மக்களுக்கு 130 நாள் ஆகும். ஆனால் இதை வந்து நான் பிக்குக்கு போட்டு 24 hoursல அது சாணியாகி உரமாகி தோட்டத்துக்கு வரத்துக்கு போயிருது.
1: கழிவுகளை வந்து உரமாகவும் பயன்படுத்துகிறாங்க,
2: உரமாகவும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து அந்த வேஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு டெய்லரே நாங்கள் வச்சுருக்கோம், ஒரு டிராக்டரில் 2 ட்ரெயில் செஞ்சு வச்சுருக்கோம். நம்ம பண்ணி கழிவை வந்து அந்த ட்ரெய்லரில் போட்டுருவாங்க, அது ஃபுல்லாக இப்போ அவுட்ரு தோட்டத்துக்கு தான் உரமாக போயிட்டுருக்கு. தெரிஞ்ச இடத்துல எல்லாமே போட்டிருக்கோம், மக்காச்சோளம், மிளகாய், அவ்வளோ விளைச்சல் வருது, அவ்வளோ உரமாக இருக்குது. மக்களுக்கு ஒரு சேவை தான் பண்ணுறோம். ஏன்னா அந்த வேஸ்ட்லாம் ஒரு எங்கேயாவது ஒரு மூலையில் போய் கொட்டுவாங்க, குடல் வேஸ்ட்லாம் கொட்டினாங்கன்னா அந்த இடையிலே ஸ்மெல் அடிக்கும், அது மக்களுக்கு கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆயிரும். இப்போ நம்ம பிக்லெட் போடத்துல 24 மேரம் 48 மேரம் அதிகபட்சத்தில் உங்களுக்கு உரமாக வந்துடுது, செமிச்சு உரமாக வந்துடுது. இது எப்படி மாசுபடுத்தும்?
1: நாட்டு பன்றிகள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் வெண்பன்றி தேர்வு பண்ணீங்க?
2: இல்லை, நாட்டு பன்றியை வந்து இந்த மாதிரி வளர்க்க முடியாது, அதோடய தன்மைகள் அதிகமாக இருக்கும். மனுஷன் வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கு கூட அதோடய தன்மைகள் இருக்கும். இன்னொன்று, இதை வந்து ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம், அந்த நாட்டு பன்றியெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. வளர்த்தாலே தாவ ஆரம்பிச்சிரும், இந்த மாதிரிலாம் பண்ணும், அதோட க்ரோத் கம்மி. ஓப்பனாக சொல்லப்படும், இதோட க்ரோத் அதிகமாக இருக்கும், எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். பிக்லெட்டோட 10-12 அந்த மாதிரி போடும்.

0: இதில் உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கிறது?
1: லாபம் இல்லாத தொழில் கிடையாது. பன்றி வளர்த்தால் யாரும் நஷ்டமானதே இதுவரையும் கிடையாது.
0: பொதுவாக நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அதுலேருந்து நமக்கு லாபம் எடுக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பன்றி வளர்ப்பில் வந்து லாபம் எடுத்திருக்கீங்களா? நீங்கள் போட்ட லாபத்தை எடுத்திருக்கீங்களா?
1: இல்லை, போட்டது இப்போ எடுத்துட்டோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரேஜ் மந்த் இயர்லி 30% நிற்குங்க நம்மளோட இதில்.
0: ஏன்னா தீவன செலவு போக
1: எல்லாம் போக 30% நிற்கும்.
0: இப்போ இதுக்கான கட்டமைப்புகள் வந்து, அதுக்கான தண்ணீர் வசதி இதெல்லாம் ஒரே இடத்துல வச்சிருக்கீங்களா?
1: ஒரே இடத்துல தான், ஒரே இடத்துல
0: ஒரே இடத்துல
1: போர் இருக்கு. நமக்கு தண்ணி வசதி எந்த பிரச்சனையும் இல்லை. மெயினாக வந்து தண்ணி வசதி வேணும், கம்பல்சரி வேணும் தண்ணி. ஏன்னா அதை 2 times நம்ம வாஷ் பண்ணிவிடணும். நீங்கள் சொன்னீங்களே, அந்த 2 times வாஷ் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் எதுவுமே வராது. நீங்கள் பண்ணினா சும்மா போய் ஏதாவது சும்மா ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, அங்கே போனீங்கன்னா வாட வரதான் செய்யும். பண்ணினா யாரும் சரியாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் வைக்காமல் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஸ்மெல் வரதான் செய்யும். யாராக இருந்தாலும் எங்கே வச்சாலும் வரதான் செய்யும். டெய்லி அதை மேனேஜ் பண்ணி
0: பராமரிப்புகள் தினமும் பண்ணிடுறீங்க?
1: ஆமாம், இன்னமும் 2 times பண்ணிடுறோம். பொதுவாகவே ஃபார்ம் பொறுத்தவரையும் மைக்ரோ மானிட்டரிங் அதிகமாக வேணும். ஒவ்வொரு அனிமலும் நம்ம போய் இண்டிவிஜுவலாக வாட்ச் பண்ணணும், என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏது பண்ணிட்டு இருக்கு.
0: அந்த கண்காணிப்பு
1: கண்காணிப்பு இருக்கும். திடீர்னு வந்து அது ஃபீட் சாப்பிடாது, அங்கே வேலை பார்க்குறவனுக்கு அது தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான். நம்ம தான் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நம்மளோட மைக்ரோ மானிட்டரிங் அதிகமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இது பண்ணிடலாம்.
0: இப்போ பன்றியை வந்து ஒரு பண்ணை அமைச்சு வச்சு வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. பன்றினாவே சும்மா ஒரு இடத்துல விட்டுருவாங்க, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து இது பண்ணிட்டு அந்த இடத்துல போய் அடைஞ்சிரும்னு ஒரு கான்செப்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்கு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் ஒரு இட அமைப்புக்குள்ள அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே வச்சு வளர்க்குறீங்க, உணவும் அதுக்குள்ளேயே கொடுக்குறீங்க?
1: ஆமாம், எல்லாமே அதுக்கு தனியாக கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணியிருக்கு. லேண்டெல்லாம் கிடையாது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மேலே செட்டு போட்டு எல்லாமே போட்டு கீழே ஃப்ளோரிங் எல்லாமே போட்டிருக்கு. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். வெளியில் வரவே வராது, நம்மளாம் பிரித்து விட்டால் தான் அந்த இது வரும்.
0: இப்போ இது வளர்க்குறதுக்கு நீங்கள் எதுவும் பயிற்சி எதுவும் எடுத்தீங்களா?
1: ஆமாம், எனக்கு கவர்மெண்ட் நான் 2-3 சர்டிஃபிகேட் வச்சுக்கேன். ராஜபாளையம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது. இங்கே சென்னையில் வெப்பேரியில் போய் ட்ரைனிங்கும் எடுத்திருக்கேன்.
0: எவ்வளோ நாள் பயிற்சி எடுத்தீங்க?
1: ஒரு 1 week போல் எடுத்தோம்.
0: 1 week, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு.
1: இங்கே வந்து ஒரு 2 days அட்டன் பண்ணேன் ராஜபாளையத்தில். நம்ம ராஜபாளையம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கு,
0: வெட்டினரி
1: கால்நடை
0: கால்நடை
1: பராமரிப்பு. அங்கே வெப்பேரியில் போய், சென்னை அங்கே வெப்பேரி யூனிவர்சிட்டி இருக்குல்ல, வேளாண் யூனிவர்சிட்டி, அங்கே போயிருக்கோம். அங்கே கறி வெட்டுறது கூட பயிற்சி எடுத்திருக்கோம்.
0: அங்கே எத்தனை நாள் பயிற்சி எடுத்தீங்க?
1: அது 1 நாள் தான் கொடுத்தாங்க.
0: 1 நாள் பயிற்சி. அது எப்படி, இலவசமா இல்லை நீங்கள் எதுவும்?
1: இலவசமாக தான்.
0: பயிற்சி எடுக்கிறதுக்கு வேறு எதுவும் விண்ணப்பிச்சு போனீங்களா இல்லை நீங்கள் தகவல் எறிந்து போனீங்களா?
1: இல்லை, அது விண்ணப்பம் வந்து சுருப்பில் அதிலெல்லாம் வரும், அதை காண்டாக்ட் பண்ணி அந்த டைம் அப்படியே போய்க்கிறது.
0: இது ஒரு நல்ல தொழிலாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படி?
1: ஆமாம், நல்ல தொழில். ஆனால் மக்கள் மனசில் வந்து பன்றியா அப்படிங்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள், நானே வந்து 2010 இதை பற்றி சர்வே எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில். அந்த டைம் வீட்டில் சொல்லத்திலே வந்து பன்றியா, பன்றினா வளர்க்காத, அதான் பண்ணலாம், யாருனாலும் பண்ணலாம். என்ன மக்கள் வந்து ஏதாவது பேசுவாங்க, ஆடு வளர்த்தா கூட மாடு வளர்த்தா கூட ஏதாவது கௌரவமாப்பாங்க. ஆனால் நல்ல தொழில் தான்.
0: இப்போ நீங்கள் வேறு யாருக்கும் இந்த மாதிரி சொல்லி அவங்க எதுவும் வளர்த்துருக்காங்களா?
1: இல்லை, நிறையா இங்கே திண்டுக்கல்ல ஒரு ஆள் அமைச்சிருக்காங்க. அப்புறம் இட்டு சேலத்துலேருந்து சின்ன பசங்களாம் முதல் அப்போ வந்தால் அந்த பசங்க காலேஜ் படிச்சுட்டு வந்து ஐடியாலாம் கேட்டாங்க. அந்த மாதிரி 2-3 ஃபார்ம்லாம் வச்சுருக்காங்க.
0: அப்போ நீங்களும் பயிற்சி கொடுக்குறீங்க வரவங்களுக்கு?
1: ஆமாம், யார் கேட்டாலும் ஃபோனில் வரும் திடீர்னு. ஏற்கனவே ஆல்ரெடி நான் அந்த புதியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், அதை வச்சு எனக்கு கால்லாம் வரும், அதை வச்சு டீட்டெயிலெலாம் சொல்லுவோம்,
0: பயிற்சியும் தகவலும் கொடுக்குறோம்.
1: ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்டாலும் சொல்ல தான் செய்கிறோம். எங்கள் லோக்கல்லே ஒரு 2 வச்சாங்க, மெயின்டைன் பண்ண விடாமல் எடுத்துட்டாங்க. மெயின்டைன் பண்ணும், மெயின்டெனன்ஸ் தான், பராமரிப்பு செலவு இருக்குது, லேபரு மெயின்டைன் பண்ணுவோம். லேபர் தான் ரொம்ப கஷ்டம் நம்ம ஃபீல்டில்.
2: இதுவரை வெண்பன்றி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டி விவசாயி PS பாலமுருகன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடியவர் முத்துக்கருப்பன். தொடர்வது வேளாண் தகவல். இன்னைக்கு வேளாண் தகவல் நிகழ்ச்சியில மண்ணோட துகள் அமைப்பு, அங்கக கார்பன் சேமிப்பு, இத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கடந்த காலங்கள்ல, குறிப்பா 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, பல விவசாயிங்க அவங்களோட வளம் இல்லாத வயலுக்கு பக்கத்துல இருக்க ஏரி, குளம், அணை இதுல படிஞ்சிருக்கிற களிமண்ணை எடுத்துட்டு வந்து பரப்புவாங்க. இதனால மண் வளமாகும். பயிரோட வளர்ச்சிக்கு, விளைச்சலுக்கு மண்ணோட தன்மை ரொம்ப முக்கியம். மண்ணுன்னா வெறும் மணல் களிமண் மட்டும் இல்ல, இதுல கனிமம், அங்கக பொருள், தண்ணி, காற்று, எண்ணற்ற நுண்ணுயிர் இது எல்லாம் சேர்ந்த ஒரு உயிருள்ள அமைப்பு தான். மண்ணில் இருக்கிற மணல், வண்டல், களிமண் இதோட விகிதத்தை

அடிப்படையா வச்சு மண்ணை பல வகையா பிரிக்கலாம். மண்ணில் இருக்க இந்த துகள் அளவு விகிதத்தை பொறுத்து தான் மண்ணோட நீர் பிடிப்பு திறன், வடிகால் திறன், மண்ணில் இருக்க ஊட்டச்சத்து இது எல்லாமே மாறுபடும். மண்ணோட இயற்பியல் தன்மை, வேதியியல் பண்பு இது எல்லாமே மண்ணில் இருக்கிற இந்த துகள் அமைப்பு தான் தீர்மானிக்குது. மண்ணில் இருக்க கனிம துகளை மூன்று வகையா பிரிக்கிறாங்க, மணல், வண்டல், களிமண். இதுல மணல் துகள் தான் தண்ணீர் மற்றும் ஊட்டச்சத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய திறன் குறைவா இருக்கும். வண்டல் மண் வளமான மண்ணா இருந்தாலும் தண்ணி பட்ட உடனே இறுகக்கூடிய தன்மையா இருக்கும். களிமண் அதிக அளவு ஊட்டச்சத்து, தண்ணி இதெல்லாம் தாங்கக்கூடிய திறன் இருக்கும். ஆனா இதோட வடிகால் வசதி ரொம்ப குறைவா தான் இருக்கும். அங்கக கார்பன் நிலை பெறணும்னா களிமண் தான் அவசியம். தாவர இலை, வேர், பயிர் கழிவு, மற்ற அங்கக பொருட்கள் இதெல்லாம் மக்கும் போது இதுல இருக்கிற கார்பனோட ஒரு பகுதி மண்ணுல சேமிக்கப்படும். இந்த கார்பன் மண்ணுல எவ்வளவு காலம் நிலைத்து இருக்கும் அப்படிங்கறத களிமண் தான் பெருமளவு தீர்மானிக்குது. மணல் மண்ணுல தாவர கழிவெல்லாம் சீக்கிரமா மக்கி அதுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடா மாறி வளிமண்டலத்துக்கு போகும். ஆனா களிமண் அதிகமா இருக்கிற மண்ணுல அங்கக பொருட்கள் களிமண் துகளோட சேர்ந்து பாதுகாக்கப்படுது. அதனால கார்பன் மண்ணுல நீண்ட காலம் நிலைத்து இருக்கும். களிமண்ணுல கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், அமோனியம் இந்த மாதிரி ஊட்டச்சத்தெல்லாம் தக்க வச்சு தேவையான போது தாவரத்துக்கு கொடுக்கும். தேவையான அளவு ஊட்டச்சத்து கிடைக்கிறனால தாவரங்கள் அதிகமா உற்பத்தி செய்யும். அதனால அங்கக கார்பன் அதிகமாகும். மண்ணுல களிமண் அதிகமா இருந்தாலே அங்கக கார்பன் அதிகமா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தொடர்ந்து அங்கக பொருட்கள் மண்ணுல சேர்க்கணும். இலைத்தழை, பயிர் கழிவு, வேர், பசுந்தாள் உரம், தொழு உரம், மட்கி போகக்கூடிய அங்கக பொருட்கள் தான் கார்பனை கொடுக்குது. களிமண் அந்த கார்பனை மண்ணுல பாதுகாக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் மண்ணோட அங்கக கார்பன் நிலையா அதிகரிக்கும். மணல், வண்டல், களிமண் இந்த மூணு துகளுமே மண்ணுக்கு அவசியம். மணல் காற்றோட்டத்தையும் நீர் வடிகாலையும் மேம்படுத்தும். வண்டல் நீரையும் ஊட்டச்சத்தையும் சமநிலையா தக்க வைக்கும். களிமண் மண்ணோட வளத்தையும் அங்கக கார்பனையும் நீண்ட காலமா பாதுகாக்கும். அங்கக பொருட்கள் இல்லாத களிமண் மண் வளத்தை அதிகரிக்காது. அதே போல களிமண் இல்லாத மணல் மண்ணுல அங்கக கார்பன் நீண்ட காலமா நிலைத்திருக்காது. அதனால மண்ணுல தொடர்ந்து அங்கக பொருட்களை சேர்த்து அதை நிலைப்படுத்தக்கூடிய களிமண் துகளையும் தக்க வச்சுக்கிறது விவசாயத்துக்கு நல்லது. வேளாண் தகவல் கேட்டோம். இனி வேளாண் பழமொழி சிந்தனை. விண் பொய்த்தால் மண் பொய்க்கும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. விடை பெறுமுன் பயிர் விதைகளை பாதுகாப்பாக சேமிக்க ஒரு கிலோ விதைக்கு 3 கிராம் கருப்பு மிளகு தூளை கலந்து பயன்படுத்துவதன் மூலம் விதைகளின் தரத்தை பாதுகாக்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் 8:05 மதுரத்தின்றில் கத்துக்கிட்டே இருக்கு. அதனை தொடர்ந்து 8:30 கேட்கலாம். இது நம்ம ஏரியா. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் மின்சார வாகனங்களின் விற்பனை 51% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று சமயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கும் உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறப்பதற்காக முதலமைச்சர் சென்றதற்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணை காலதாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 100 நாட்களில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை தவேக அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடுகளுக்கு வகை செய்யும் திட்டங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கையை தவேக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சர்க்கரை ஆலையில் 4 பேர் மட்டுமே பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்குவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் நிலத்தை வகைமாற்றம் செய்ய உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி கட்டாயம் என்பதை நீக்குவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்காக வேளாண் நிலங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் வேளாண் நிலத்தை வகைமாற்றம் செய்வதற்கான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள மசோதாவை மாநில அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ஜோதிராமன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரூ சிட்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார்.

இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேத்தன், சாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகாலேஸ், நிக்கோலஸ் ராஜ் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும், ராமேஸ்வரன் சதீஷ் இணையும் சமர்வீர் வைஷ்ணவ் இணையும் இரட்டையர் பிரிவுகளிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சஹுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:05. நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது மதுர தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் முதலாவதாக த கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட தாதாபாய் நவ்ரோஜி அவர்களுடைய பிறந்த தினம் செப்டம்பர் 4 அவரை பற்றி சற்று நினைவு கூற வருகிறார் மதுரை தப்பக்குளம் தியாகராஜர் கல்லூரி மாணவி அனிதா.
1: வணக்கம் மக்களே, இப்போ நம்ம அனைவருக்கும் தெரியும் இந்தியாவில சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் போராடினாங்கன்னு. காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்களோட பேரை எல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த முன்னோடி பாதையில கொஞ்சம் சைலண்டான ஆளும் இருக்காரு. அவர் பேர் தான் தாதாபாய் நவ்ரோஜி. அவரை அஃபெக்ஷனா எல்லோரும் கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு அழைப்பாங்க. இன்னைக்கு அவரோட வாழ்க்கை சாதனையை பத்தி தான் லிசனஸ்க்காக சொல்லணும்னு ரொம்ப ஆசையா வந்திருக்கேன். 1825 மும்பையில பார்சி குடும்பத்துல பிறந்தவர் தாதாபாய். சிறிய வயசுலேயே புத்திசாலித்தனம், நல்ல கல்வி எல்லாமே அவரோட கையில வந்துச்சு. அந்த காலத்துல தான் ஒரு இந்தியன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கல்வி, பொருளாதாரம், சமூக சீர்திருத்தம் எல்லாத்தையும் கற்றுக்கொள்றதுக்கு ஈஸி மேட்டர் ஒன்றும் இல்லை. ஆனா அவர் அதுக்கெல்லாம் பிரேக் போட்டாரு. ஆரம்பத்துல ஒரு டீச்சரா ஆயிருந்தாலும் அவரோட மனசு எப்பவும் இந்திய மக்களின் நிலைமையை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த காலத்துல பிரிட்டிஷ் ரூல் பாதிப்பு ஆர்டினரியான இந்தியர்களுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. வருமானம் இல்லாம பிரச்சனையோடையும் வறுமையோடையும் வாழ்ந்தாங்க. ஆனா லண்டன்ல பெரிய பெரிய மேன்ஷன், லாயல் பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம இந்திய செல்வத்துல தான் கட்டப்பட்டிருந்தது என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை இவர் தான் உடைத்தாரு. இதையே தாதாபாய் உலகத்துக்கு சொல்லியும் காட்டினாரு. அவர் சொன்னது ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி, அதாவது இந்தியாவின் செல்வம் ட்ரெயின் பண்ணி இங்கிலாந்துக்கு பாய்ந்து செல்கிறது. இதை பற்றி ஆர்டினரி சிட்டிசன் சொன்ன யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா தாதாபாய் அதை ப்ராப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரெக்கார்ட்ஸ், கவர்மெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு விளக்குனாரு. அவர் எழுதிய பர்வர்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியான்னு ஒரு புக் தான் இந்த சிந்தனையை உலகத்துக்கு கொண்டு சென்றது. அந்த காலத்துல அவர் சொன்ன ஒரு லைன் இன்னும் ரிப்பீட் பண்ணும் போல இருக்கு, இந்தியா இஸ் புவர் பிகாஸ் இந்தியாஸ் வெல்த் இஸ் பீயிங் டேக்கன் அவே. அந்த காலத்துல ஒரு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல நம்ம இந்தியா வாய்ஸ் ஒலிக்கணும்னு யாராவது நினைச்சிருந்தாங்களா? இம்பாசிபிள் மாதிரி தானே தோணும். ஆனா அதை பாசிபிள் பண்ணினவர் தான் தாதாபாய். 1892 லண்டன்ல பார்லிமெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, ஃபர்ஸ்ட் இந்தியன் எம்பி. அது மட்டும் இல்ல, அங்க போய் அவர் பேசின விஷயமே இந்தியர்களுக்கு சிவில் சர்வீஸ்ல சான்ஸ் கிடைக்கணும், நம்ம நாட்டு பிரச்சனைகள் அங்கே கேட்கப்படணும், பிரிட்டிஷ் ரூல்ல இந்தியன் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. அந்த பார்லிமெண்ட் ஃப்ளோர்ல அவர் வாய்ஸ் அது நம்ம தேசத்தோட குரல் மாதிரி ஒலிச்சுச்சு. அதோட அவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸின் ஆரம்பத்துல இருந்தே பெரிய பில்லரா இருந்தாரு. 3 காங்கிரஸ் பிரசிடென்டாவும் ஆனாரு. 1886, 1893, 1906. அவரோட பர்சனாலிட்டியில இன்னொரு ஹைலைட் சிம்பிளிசிட்டி. பெரிய லீடர், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எம்பி, காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆனாலும் அவர் வாழ்க்கை எப்பவுமே ஹம்பிள். பீப்புளுக்கு நாலேஜ் கொடுக்கணும், அவர்களை தூண்டணும், மோட்டிவேட் பண்ணணும் என்ற நோக்கமே எல்லாத்துக்கும் மேலே. இன்று நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறோம், எக்கனாமிக்ஸில் ரெஃபரன்ஸ் பண்ணுறோம், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருக்கோம், அது எல்லாமே தாதாபாய் நவ்ரோஜி விட்டு சென்று லீகசி. அவர் சாதாரணமான ஒரு பொலிட்டிஷியன் இல்லை, அவர் ஒரு டீச்சர், ரிஃபார்மர், நேஷனலிஸ்ட், எக்கனாமிஸ்ட், விசனரி. அதனால தான் உலகம் அவரை கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு மரியாதையாக அழைக்குது. காந்தி, நேரு, திலக் எல்லாரும் அந்த ஸ்டேஜ் கையில் எடுத்துக்கொள்ளும் முன்னாடி அந்த ஸ்டேஜை செட் பண்ணி கொடுத்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ லிசனஸ், நம் ப்ரீத் பண்ணும் ஒவ்வொரு சுதந்திர காற்றிலும் தாதாபாய் நவ்ரோஜியின் உழைப்பும் சாதனையும் கலந்து கிடக்குது. இந்த மாதிரி முன்னோடி தலைவர்களை நினைச்சாதான் நம்ம சுதந்திரங்கள் வேல்யூ நமக்கு புரியும். நன்றி.

நிகழ்ச்சியில் இதுவரை தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் நமது இந்திய திருநாட்டிற்கு ஆற்றிய தொண்டுகள் பற்றியும், அவரது புத்தகங்கள் மக்களிடையே ஏற்படுத்திய தாக்கங்கள், அவர் வகித்த பதவிகள் குறித்து பல தகவல்களை நமக்காக வழங்கினார் மாணவி அனிதா.

0: மீண்டும் இணைகிறோம் நேர்களே, இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில். தொடர்ந்து முதன் முதலில் பள்ளிகளில் நுழையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் போதித்து அவர்களை மெருகேற்றுவது நம் ஆசிரியர்கள்தான். ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை மட்டும் சொல்லிக் கொடுக்குற பணி இல்லைங்க. ஒழுக்கம், பண்பு, ஆன்மீகம், பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை சிறந்த மனிதர்களாக மாற்றும் உன்னதமான பணியைத்தான் ஆசிரியர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் பற்றியும் ஆசிரியர் தினத்தை பற்றியும் நமக்காக சொல்ல வராங்க ஜமுனா ராணி அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வரிகளுக்கு ஏற்ப தன்னை அர்ப்பணிக்கும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறி இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பானது சிறந்த ஆசிரியர் யார், அவரின் முக்கியத்துவம் என்ன குறித்து கூறப்போகிறேன். மாணவர்களினுடைய வெற்றியை தனது வெற்றியாக கொள்பவரைத்தான் ஆசிரியர் என்று சொல்வார்கள். கடவுள் தன்னால் எல்லா இடங்களிலும் இருந்து கவனிக்க முடியாததால் தான் ஆசிரியரையே படைத்தாராம் என்றே கூறலாம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பர். அப்படிப்பட்ட குருவாகிய ஆசிரியர்கள் தாயாகவும் தந்தையாகவும் மாறி அறிவையும் ஆற்றலையும் மாணவர்களுக்கு அளிக்கின்றனர். தெய்வத்தை உணர வைப்பவர்தான் சிறந்த ஆசிரியர். கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் குலமும் சரி, கற்றுக்கொள்கிற மாணவ குலமும் சேர்ந்ததுதான் குருகுலம். இந்த இரண்டும் இல்லை என்றால் மனித குலத்திற்கே சிறப்பு இல்லை என்றே கூறுவார்கள். ஆசிரியர்களை தெய்வமாக வணங்கிய காலமெல்லாம் மாறி ஆசிரியர்கள் நண்பர்களாக மாறிவிட்ட புதிய யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட யுகத்தில் ஆசிரியர்களின் இலக்கணத்தை தேடுதல் அவசியமான ஒன்றாகும். உயர்ந்த குடிபிறப்பு, இரக்கம், கடவுள் பற்று, பல்கலை தேர்ச்சி, சொல்வன்மை, உலகியல் அறிவு, உயர்ந்த குணம் ஆகியவற்றை எந்த ஒரு ஆசிரியர் இலக்கணமாக கொண்டிருக்கிறாரோ அவர்தான் சிறந்த ஆசிரியர் என்றே கூறலாம். தராசானது நிறுத்தப்பட்ட பொருளின் அளவினை சரியாக காட்டும். அதுபோல எந்த ஒரு ஆசிரியர் மாணவன் கேட்கப்படும் வினாக்களுக்கு ஐயம் நீங்க பொருளை விளக்குகிறாரோ அவரேதான் சிறந்த ஆசிரியர். ஆசிரியர் கையளவு கற்ற கல்வியோடு நின்று போகாமல் கடலளவு கல்வியை பருகும் தாகத்தோடு வாழ்நாள் முழுவதும்

0: கற்றலை தன்னுடைய பயணமாக எவர் ஒருவர் கொண்டிருக்கிறாரோ அவர்தான் சிறந்த ஆசிரியர். அறிவால், அன்பால், அருளால், கல்வியால், கருணையால், கனிவால், பண்பால், பழக்கத்தால், பொறுமையால், பெருமையால், மேலும் பலவற்றாலும் சிறந்து விளங்குவர்தான் சிறந்த ஆசிரியர். அவரின் முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். சிகரத்தை தொடுவதற்கு ஏணிகளாகவும் கரைகளை முத்தமிடுவதற்கு தோணிகளாகவும் விளங்கும் ஆசிரியர் சமூகம் நல்ல சமூகமாக மாறும்போது அந்த நல்ல பாதையில் மாண்புமிகு மாணவர் சமூகம் பயணம் மேற்கொள்ளும். இந்த பயணம் புனித பயணமாக மாறும்போதுதான் மானிட குலத்திற்கு மகத்துவம் சேர்க்கும் முக்கிய செயல்களை செய்வதில் ஆசிரியர் முக்கியத்துவம் பெறுகின்றார். அவரின் பணிகளை சொல்வதற்கு சொற்கள் போதாது. மாணவர்கள் சுதந்திரமாக காற்றாடி போல் வான் பறந்து வெற்றி சாதனை படைக்க உறுதுணையாக விளங்குகின்றார். தடைக்கல்லே உனக்கோர் படிக்கல் என்ற ஊக்கத்தையும் உணர்வுகளையும் ஆசிரியர் ஊட்டுவதனால்தான் மாணவர்கள் சாதனையாளராக மாறிக்கொள்கின்றனர். ஒவ்வொரு சாதனைக்கு பின்னாலும் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்றே கூறலாம். ஆசிரியர் பணியானது வெறும் தொழில் அல்ல, தொண்டு. சேவை என கருதப்படும் வேலைகள் எத்தனையோ இருந்தாலும் அவை அனைத்திற்கும் முதன்மையானதாகவும் போற்றப்படுவதாகவும் விளங்கும் பணி ஆசிரியர் பணியே. ஞானத்தை நானிலம் முழுவதும் தலைக்கச் செய்யும் முக்கியத்துவத்தையும் அதற்கான பணிகளையும் செய்வது சிறந்த ஆசிரியர் சமூகத்தால் மட்டுமே முடியும் என்று கூறி, அத்தகைய ஆசிரியர் பணியினை நானும் செய்வதில் பெருமை கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை ஆசிரியர் என்பது பணி அல்ல, அது ஒரு சேவை. பறக்கும் பட்டமல்ல நம் ஆசிரியர்கள். நம்மை உயர உயர பறக்க வைக்கும் நூலை போன்றவர்கள் நம் ஆசிரியர்கள் என்று ஆசிரியர் பணி குறித்து பல தகவல்களை நமக்காக வழங்கினார் ஜமுனா ராணி அவர்கள்.

உன் பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்லை, தேவையில்லை உன் வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை.

தெரியாது, வா ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல தேவையில்லவா வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

0: rises to over 1,200 with over 4,000 people still missing. Sri Ram Janmabhoomi Kshetra Trust appoints retired Air Marshal Jitendra Mishra as its first CEO. Belgian Prime Minister Bart De Wever to arrive in New Delhi tonight on a three-day visit to India. And heavy to very heavy rainfall likely in East Madhya Pradesh, Sub-Himalayan West Bengal, Sikkim, Vidarbha and West Uttar Pradesh tomorrow. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட பட்டய கணக்காளர் திரு பி ஸ்ரீனிவாசன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 ஆம் பாகத்தை கேட்கலாம். நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கிய இந்த திட்டம் அவர்களுக்கான கடனுதவி கிடைக்கிறதையும் உறுதி செஞ்சிருக்கா சார்?
4: தொழில் முனைவோர் வராததற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கு தேவையான பண உதவி சரியான நேரத்தில் சரியான அளவில் கிடைக்காமல் போவது. 5,000 ரூபாய் பணம் வேணும்னு நினைக்கிறவருக்கு 3,000 ரூபாய் கிடைச்சா அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 3,000 ரூபாயால் அவர் மீதி 2,000 ரூபாய்க்கு வெளியில் போய் கடன் வாங்குவார். இந்த இடத்துல அப்படி இல்லை. ஒரு சிறு வியாபாரி செய்ய வேண்டியது, இந்த பணம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரையுமே நீங்கள் கியூஆர் கோட்டில் கட்டிடுங்கன்னு சொன்னால் அது அவருடைய வியாபாரத் தொகை. அப்போ ஒரு மாதத்துக்கு என்ன கலெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா அவருக்கு அந்த தொகையை கடனாக கொடுக்கலாம். இப்படி வாங்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். பேங்க்குக்கு பணம் போயிட்டா போகிறோம். அந்த நான் முன்னாடி சொன்ன உதாரணத்தில் ஒரு 3,000 ரூபாய் செக்கை போட்டுட்டு அவர் எடுத்தார்னு சொன்னேன் இல்லையா, அதில் என்ன, அவர் தினமும் வியாபாரம் செய்கிறாரு
5: ஆனால் கணக்கில் வரல.
4: அவருக்கு இந்த கோணம் தெரியல. 3,000 ரூபாய் வேற ஏதோ ஒரு இடத்துலேருந்து அவருக்கு வந்திருக்கிறது. அவருக்கு சொந்தக்காரர் யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கார், அது அவசர தேவைக்கு வாங்கியிருக்காரு, மறுநாளே எடுத்துட்டார். ஆனால் அதுவே வாரம் ஒரு முறை தன்னுடைய கலெக்ஷனை கொண்டு வந்து கட்டி, ஒரு பெரிய வியாபாரி அதை தானே செய்கிறார், தினமும் கொண்டு வந்து கலெக்ஷனை கட்டுறாங்க, மறுநாளைக்கு பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கணக்குகளிலெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பெருசாக கிடையாது, இது ஜீரோ பேலன்ஸ். ஜன்தனில் மினிமம் பேலன்ஸே கிடையாது.
5: நிச்சயமா சார்,
4: மினிமம் பேலன்ஸ்னு ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கட்டவே வேண்டாம், மினிமம் பேலன்ஸே கிடையாது, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு பேர். இதை விட வேற ஒன்று என்ன
5: அக்கௌண்ட் இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு.
4: இப்போது ஜன்தன் கணக்கு தான் 60 கோடின்னு சொன்னேன்.
5: ஆமாம்,
4: நம்முடையது 140 கோடி. ஒரு 40 கோடியை விட்டுடுங்க, எல்லாரும் சிறியவர்கள்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 40 கோடியில் ஒரு 20 கோடி மக்கள் ஏற்கனவே கணக்கு வச்சுருப்பாங்க. இன்னும் இது பரவலாக எங்கெல்லாம் ஆகலையோ பரவலாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போகிறோம், எல்லாருக்குமே வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு கணக்கு அல்லது 2 கணக்கு, கணவருக்கு ஒரு கணக்கு, மனைவிக்கு ஒரு கணக்குன்னு இருந்தாலே போகிறோம். இன்னும் ஒரு ஓரிரு ஆண்டுகளில் இந்த கணக்கு இல்லாத வீடே இருக்காது. அப்பொழுது ஏடிஎம் தானியங்கி இயந்திரங்கள் இருக்கக்கூடியது, வீட்டிற்கு வந்து பணம் கொடுக்கக்கூடியது, ரூபே என்பதில் வந்து இ ருப்பின்னு ஒன்று வந்துடுது. இப்போது இ ருப்பி வந்து உளவியல் சார்ந்ததும் அதே நேரத்தில் எளிமையும். உளவியல் சார்ந்ததுன்னா இப்போ நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா 166 ரூபா அப்படின்னு போட்டு உங்களோட கணக்குக்கு நான் பணம் அனுப்புகிறேன், யூபிஐ மூலமாக பணம் அனுப்புகிறேன். நான் உங்களுக்கு வேறு விதமாகவும் பணம் தரலாம். இந்த இ ருப்பி இருந்தால் உங்களுக்கு 166 ரூபானா ஒரு 100 ரூபா, ஒரு 50, ஒரு 10, 3, 2 ரூபா இதே வடிவத்தில் எங்களுக்கு நான் அனுப்பலாம். இது இந்தியாவில் வந்துவிட்டு இது அவ்வளவு சூடாகாமல் இருந்தது, இப்போ நல்லா பரவலாக வந்து
5: சிறப்பம்சம்
4: இது வந்து அந்த பணத்தை கையாளுற ஒரு எண்ணமே எனக்கு இருக்கிறது. வெறும் 166ன்ற ஒரு எண்ணாக இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு 101 ரூபாய் அன்பளிப்பு தரணும்னு நினச்சா ஒரு 100 ரூபாயும் ஒரு 1 ரூபாய் தாளையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எனக்கு அது ஒரு ஆத்ம திருப்தியை தருகிறது. அதனால தான் உளவியல் சார்ந்ததுன்னு சொன்னேன். அதை அப்படியே செலவழிக்கணும்னு மக்கள் நினைக்கலாம். அதனால் ஈ ருப்பி என்பது வருங்காலத்தில் அது நிறைய வரும். நாம் எப்படி போய் ஒரு நெட்டு சென்டரில் போய் பயன்படுத்தினோமோ அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு 101 ரூபா, ஒரு 100 ரூபாயும், ஒரு 1 ரூபா காயினாகவும் அனுப்புங்கம்பாங்க. அரசாங்கத்திற்கு மறைமுகமாக கோடிக்கணக்கில் சேமிப்பு, ஏன்னா நோட்டு அடிக்கவே வேண்டாம், அழுக்கு நோட்டு பிரச்சனை கிடையாது.

0: ஆல்ரெடி வந்து யூபிஐ வந்ததுனாலயே சார் நிறைய பேர் கிட்ட இந்த நோட்டு பிரச்சனை, சில்லற பிரச்சனை அதெல்லாம்
1: இல்லாம போயிடுது. ஆமா, இப்போ ஒரு கடையில் போய் நான் 37 பைசா கொடுக்கணுன்னா கூட கொடுக்கலாம். ஏன்னா அவங்க மீதி இருக்கக்கூடிய 13 பைசாவை எட்டனாக இருந்ததுன்னா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய வந்து விட்டது. அதில் கூடுதல் இந்த ருபி வடிவத்தில் இருப்பது, அது 2000 ரூபா வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. காயின்ஸும் இருக்குது. அது ஒரு குழந்தைகள் சேமிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது. அதனால தான் நான் உளவியல்ங்கிறதையும் சேர்த்தேன். ஒரு சாதாரண யூபிஐ பேமெண்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் இந்த தொகையில் என்னால் அனுப்ப முடியும் என்கின்ற பொழுது அது ஒரு திருப்தியை தருகிறது. பணத்தை கையாள்கிற மாதிரி இருக்குது. சிந்தட்டிக் மணிங்கிற பொழுது நம்ம கூட செலவிச்சிடும். கார்டை நம்ம பயன்படுத்துகிற பொழுது நம்ம கிடுகிடுன்னு செலவிச்சிடும். ஆனால் ரூபாயாக எண்ணி தர்ற பொழுது நம்ம செலவழிக்கணுங்கிறது கொஞ்சம் எண்ணி தருகிறது. அப்போ நம்ம கொஞ்சம் யோசிப்போம்னு சொல்லுவாங்க. அதனால் அரசாங்கத்திற்கு மறைமுகமான சேமிப்பு, சைக்காலஜி ஆஃப் மணிங்கிறது தான் மக்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்கு. உளவியல் ரீதியாக அது இருக்க வேண்டும். பணத்தை கையாளுகின்ற மனோபாவம் என்பது வளர வேண்டும்.
0: நிச்சயமா சார், சிரமமான காலகட்டங்களில் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் வந்து நமக்கு உதவி இருக்கு அப்படின்றத அந்த கோவிட் காலகட்டத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அன்றைக்கு காலகட்டத்தில் எல்லாத்தையுமே வந்து நம்ம யூபிஐயில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு போகும்போது ஜன்தன் வங்கி கணக்கு இருந்ததுனாலேயே நிறைய மக்கள் பாதிப்புலேருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
1: ஒரு அரசாங்கம் மானிய தொகையை கொடுக்கணும்னு நினைச்சாலோ அல்லது உதவித்தொகையை இது போன்ற ஆபத்து சமயத்தில் மீட்பு உதவித்தொகையை அனுப்ப வேண்டும் என்று நினைத்தாலோ வங்கியில் இப்போ இருக்கக்கூடிய மெத்தடு படி இன்ஸ்டன்டேனியஸ் எனப்படுகின்ற அந்த க்ஷணத்திலேயே எல்லா கணக்கிற்கும் ஒரு சேர பணத்தை அனுப்பி விடலாம். மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஒரு மானியத்தை கொடுக்கணும்னு நினைச்சா எல்லாருக்கும் ஒரே இரவில் அனுப்பிச்சிட முடியும். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி இமீடியட்லி என்பது ஒரு தொழில்நுட்பத்தினால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நன்மைன்னு நம்ம சொல்லலாம். அது மக்களுக்கு பயந்திருக்கிறது. ஜந்தன் என்பது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு எந்த அளவிற்கு இது பலம் தருகிறது. கிராமப்புறங்களில் சிறுவாட்டு பணம்னு சொல்லுவாங்க, அதை வங்கியில் போட்டு வைக்கலாம். வங்கியில் 10 ரூபாயை கூட நம்ம போய் எடுக்கலாம். முன்னாடிலாம் 10 ரூபாய் எடுத்தாக்க ஒரு சார்ஜ் போடுவாங்களோன்னு பயம். இப்போ அது கிடையாது. இந்த கணக்குக்கு எந்த விதமான சார்ஜும் கிடையாது. பணத்தை அங்கே கொண்டு வந்து வைக்கிறத தான் அவங்க விரும்புகிறாங்க. பெண்கள், குடும்பம், சமூகம், நாடு, இந்த 4 நிலைகளிலும் இந்த கணக்கு ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நாம் சொல்லலாம்.
0: நிச்சயமா சார், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு புரட்சிகரமான திட்டம் நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். நாமளும் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையும் வெளிப்படைத்தன்மையை இது வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார். யாரோட அக்கௌண்ட்டுக்கு போகணுமோ அவங்களுக்கு சரியாக போய் சென்றடைஞ்சிருது. இன்னொன்று, இந்த இடைத்தரகர் குறுக்கீடு இல்லாமல் எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது உறுதி செஞ்சிருக்கு சார்?
1: ஒருத்தருடைய கணக்கிற்கு பணம் போயிருக்கிறதா இல்லையா என்பதை நாம் உடனடியாக சொல்லிவிட முடியும். ஒருத்தருடைய கணக்கிலேருந்து பணம் வேறு யாராவது எடுத்தாலும் அதை கண்டுபிடிச்சிட முடியும். அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். யார் கவுண்டருக்கு வந்தாங்கன்னு பார்க்கலாம், இல்லை யார் கார்டு போட்டு எடுத்தாங்கங்கிறதையும் கண்டுபிடித்து விட முடியும். இந்த காரணங்களினால் அரசு ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவருடைய கையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது உதவியது. அது வங்கி கணக்கு இருக்கின்ற பொழுது மெல்ல மெல்ல மக்கள் தங்கள் கையிலே பணத்தை வைத்து கொண்டு புழங்க வேண்டும் என்கின்ற எண்ணமே மாறிவிடும். பலன்கள் அவர்களை சென்று அடையும். உதவித்தொகைன்றது மாத்திரம் இல்லை, ஒரு மானியத்தை இதன் மூலமாக செய்யலாம். இப்போ உதாரணமாக உர மானியம் தருகிறோம். ஒரு ஏரியாவில் அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு விநியோக அமைப்பு இருக்கிறது என்றால் அந்த விநியோக அமைப்பிற்கு பணத்தை செலுத்தி விட்டு உர மூட்டை வெளியே செல்வது போன்று பண்ணிவிடலாம். வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளுக்குள் வந்துவிட்டால் அவர்களுக்கு கடன் கிடைப்பது, வரி சலுகை இவையெல்லாம் சரியாக இருக்கும். இப்போ எல்லாருமே ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 40 லட்சத்திற்கு மேலே இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கோம். ஜிஎஸ்டி பதிவு செய்திருப்பவர்களுக்கு வங்கி கணக்கு மிகப்பெரிய பலத்தை தருகிறது. ஜன்தன் கணக்கிலிருந்து அடுத்த நிலைக்கு ஒருவர் போவார். அவர் எப்போவுமே நம்மளை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. டிபெண்டன்சியே குறைச்சிக்கிட்டே வரணும். ஒருத்தர் ஜன்தன் கணக்கு ஆரம்பிக்கணும், அதன் மூலமாக ஒரு சிறு வியாபாரம் செய்யணும், அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய வியாபாரம் செய்யணும். இப்போ நான் வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறேன், இந்த கணக்கு மற்ற கணக்குகளுக்கு எந்த விதமும் தொடை போகவில்லை. நான் தேங்காய் ஓடு கொட்டாங்கச்சியை வச்சு ஏதோ ஒரு அழகான பொருளை

0: செய்திருக்கிறேன். அதுக்கு இப்போ ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு.
1: நிச்சயமா
0: மிகப்பெரிய
1: கோப்பைன்னு
0: தேநீர் கோப்பைன்னு சின்ன கொட்டாங்கச்சின்றதை வச்சு பண்ணியிருக்காங்க. அதுவும் மலைவாழ் மக்கள் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க.
1: அது ஒரு தொழில் முனைவை தருது.
0: அவங்க எங்களுக்கு இது எந்த விதத்தில் பயனாகிறதுன்னு நம்ம பொருளை வந்து அமேசானில் போட்டு நம்ம வாங்கினா கூட அது வருது. இதை நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். இதுக்கு மேலை நாட்டிலிருந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிறது. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிறது, எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்கன்றாங்க. அதை இந்த ஜன்தன் கணக்குக்கே அவங்களால அனுப்ப முடியும்.
1: அதற்கான பணத்தை
0: கிராமத்தில் பெண்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய சுய உதவி குழுக்கள் மாபெரும் முன்னேற்றத்தை அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் சுய உதவி குழுக்களினுடைய செயல்பாடு மட்டுமல்ல. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தனிநபர் ஒருவர் வங்கி மேலாளரை பார்த்து கடன் கேட்குற பொழுது அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவர் நிறைய முனைவர். யார் இவர், எந்த ஊர்க்காரர் அப்படின்னு 20 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு குழுவாக போகிற பொழுது உடனடியாக கிடைத்து விடும். அதனால சுய உதவி குழுக்கள் மூலமாக ஜன்தன் கணக்கு தொடங்கப்பட்டது அதிகமாகி இருக்கிறது.
1: கூடி வாழ்ந்தால்
0: கோடி நன்மை. 20 பேர் வராங்க,

0: வங்கி மேலாளரை பார்த்து கடன் கேட்குற பொழுது அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவர் நிறைய முனைவார். யார் இவர், எந்த ஊருக்காரர் அப்படின்னு. 20 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு குழுவாக போகிற பொழுது உடனடியாக கிடைத்து விடும். அதனால சுய உதவி குழுக்கள் மூலமாக ஜன்தன் கணக்கு தொடங்கப்பட்டது அதிகமாகி இருக்கிறது.
1: கூடி வாழ்ந்தால்
0: கோடி நன்மை. 20 பேர் வராங்க, 20 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பாங்க. அவங்களும் நாம் இந்த தடவை கடனை சரியான முறையில் அடைச்சோம் அப்படின்னா நமக்கு அடுத்த தடவை ரெட்டிப்பு பங்கு கடன் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். வங்கி கணக்கை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. இது எல்லாம் எந்த இடத்துல வந்தது, 5 ரூபாய் 10 ரூபாய் மினிமம் இருக்கணும், யாரோ ஒருவர் அறிமுகப்படுத்தணும், வங்கி என்னுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கணும். இந்த மூணுமே போயாச்சு. எனக்கு அறிமுகப்படுத்த வேண்டாம், எனக்கு 5 ரூபாய் கூட இருக்க வேண்டாம், பூஜ்ஜியத்திலேயே இந்த கணக்கு தொடங்கிடும். ஆனால் ஒரு கணக்கு தான் தொடங்க முடியும். நான் சற்று தள்ளி இருந்தால் கூட பிசினஸ் கரஸ்பாண்டன்றவர் என்னுடைய கிராமத்திற்கு வருகிறார்.
1: நாட்டு மக்களுடைய வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி அப்படின்றத உணர்ந்த நம்மளுடைய அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து மக்களுக்காக நடைமுறைப்படுத்தி செயல்படுத்திட்டு வராங்க. அப்படி ஒரு பொன்னான திட்டமாக தான் இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, மக்கள் வங்கி சேவைக்காக அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் நினைக்கிறீங்க, மக்களுக்கான அறிவுரை அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க சார்?
0: இந்த கணக்கை சரியான முறையில் பயன்படுத்தணும். நம்ம கையில் ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னா கூட அது கொண்டு போய் வங்கியில் சேமிக்க வைக்கிற மாதிரி பண்ணணும். குறிப்பாக நம் வீட்டு குழந்தைகளுக்கு கணக்கு தொடங்கலாம். தந்தை அல்லது தாய் இருவரில் யாராவது ஒரு கண்காணிப்பாளர்ன்ற முதலில் பண்ணலாம். சேமிப்பு வந்து பெரிய தொகையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆதலால் ஜன்தன் கணக்கு வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தங்கள் குடும்பத்தில் அது பெரிய தொகையாகவே இருக்க வேண்டாம். 1 ரூபாயாக இருந்தாலும் அது சேமிப்பு தான், அதுதான் குணம். மெல்ல மெல்ல இந்த பழக்கத்தை கொண்டு வந்தால் அடுத்த தலைமுறை இதை விட சிறப்பாக இருக்கும். உலகத்திலேயே நல்ல முறையில் சேமிக்கின்ற குணத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய கலாச்சாரம் நம் நாட்டு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தில் தான் சேமிப்பு இவ்வளவு அதிகமாக இருந்திருக்கிறது. எல்லாமே எதிர்காலம் பற்றின சிந்தனை தான். விதை நெல் என்கின்ற ஒரு கான்செப்ட் உண்டு.
1: ஆமாம்,
0: அது ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். தஞ்சை பகுதிகளெல்லாம் அதை கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கூடையில் விதை நெல்லை போட்டுட்டு மேலே சாணத்தை பூசி இருக்க வைக்கோலால் கட்டி ஓரமாக வச்சுருவாங்க. விதை நெல்லையாப்பா கொடுக்குறேன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த விதை நெல்லை எப்படி ஒரு விவசாயி பயன்படுத்துகிறார், அந்த விதை நெல்லை வந்து நிலத்தில் விதைச்சிட்டு கையில் ஒன்றுமே இல்லாமல் நம்பிக்கையோடு போகிறோம். ஏன்னா அந்த மண் நான் போட்ட ஒரு நெல்லுக்கு 10 நெல்லை கொடுக்கும்ன்ற நம்பிக்கை அவனுக்கு. ஆக விதை நெல்லை எப்படி பதப்படுத்தணும்னு தெரிந்து வைத்து கொண்டு இருக்கிறான். அதை மனசார எப்படி பாதுகாக்கணும்னு தெரிந்து கொண்டிருக்கிறான். அதை தைரியமாக எங்கே விதைக்கணும்னு தெரிஞ்சிருக்கான். அந்த மண் கொடுக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அப்படி நம்ம கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை இந்த கணக்கில் கொண்டு வந்து போட்டால் எதிர்காலம் திடமாக இருக்கும்.
1: நிச்சயமாக சார், அதாவது

நிகழ்ச்சிகள் அடுத்து சரவணபவ குருகுகம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ரேவகுப்திராகம் ரூபகதாளம்.

நேரம் 9:42 25 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அரங்கிசையில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு. ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என். மனோஜ் சிவா அவர்கள் மிருதங்கம், பி. எஸ். புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நின்னே நம்மிதீன் ஐயா, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ராகம் சிம்மேந்திர மத்தியமும், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அடுத்து அன்பெனும் பிடியில் விருத்தம். அதனைத் தொடர்ந்து ஆரா அமுதே அரசே. ராமலிங்க அடிகளார் திருவருட்பா. ராகமாளிகை ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஆத்தாளை என தொடங்கும் விருத்தம், அதனைத் தொடர்ந்து காளிக்கூத்து, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், பெஹாக் ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை தாயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் மனோஜ் சிவா அவர்கள் மிருதங்கம், பி. எஸ். புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் புவனா ஒரு கேள்விக்குரிய படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 10:46. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து நேர்கள் கேட்கவிருப்பது நட்சத்திர கீதங்கள்.

நேரம் இரவு 11 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது நாளை ஒழிக்க உள்ள நிகழ்ச்சியில் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஆர் உமாவதி அவர்கள், 7:00 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்திகள், 7:30 இன்றொரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுரை தென்றல், 8:00 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரை தென்றல், 9:00 அரங்கிசை, 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை, ஜிஎம் பாலசுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, மீனவர்கள்

ான வானிலை அறிக்கையும் கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ஆடை வடிவமைப்பில் புதிய உத்திகள், நேர்முகம் பங்கேற்பவர் அனுராதா அகிலன் அவர்கள். குழந்தைகள் வளர்ப்பில் எது சதி, கண்டிப்பா செல்லமா. உரை வழங்குபவர் VS பிரியா அவர்கள். படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரத்தன்றல். 2:55 வானிலை அறிக்கை. 3 முற்பகல் ஒளிபரப்பானது நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒளிபரப்பானது 5:30 தொடங்கும். இதில் 5:30 மதுரத்தன்றல், 6 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள். நாளை வல்லரசு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாகும். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரத்தன்றல். 6:55 சேவை செய்திகள். 7 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் PC மூர்த்தி அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதில் மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துரை அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். அதன் பிறகு 8 துபாய் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இந்தியா மற்றும் ஹாங்காய் இடையே மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 ஹிந்தி மற்றும் ஆங்கில நேரடி ஒளிபரப்பு வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் ஒளிபரப்பாகும். 8 செய்தி அறிக்கை. 8:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 நலமாய் வாழ, மகளிர் நலன் குறித்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் ஆலோசனை தருகிறார் மகப்பேறு மருத்துவர் வி பூமாதா அவர்கள். பகுதி 1. 8:45 மதுரத்தென்றல். 9 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து கிரிக்கெட் வர்ணனை. 9:15 மதுரத்தென்றல். 9:30 நாடக மலர், வேரடி மண் நாடகம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 கிரிக்கெட் ஆட்டத்தின் நிறைவில் ஒளிபரப்பு நிறைவு பெறும்.